நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 8 2026 செப்டம்பர் திங்கள் 30 இன்று புதன்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடிகள்.

நாளொரு குரல். இடங்கில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர். அதிகாரம் ஒப்புரவு அறிதல். குரல் எண் 218. பொருள் ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். இனி இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானவும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. தமிழமுது சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. 7:25 நலமாய் வாழ, வைட்டமின் டெஃபிஷியன்சி இன் பிரெயின் டிசீஸ், வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஸ்ரீ வாணியல்லா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம். இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய கந்தா நவரத்தின மாலை அருணகிரிநாத திருப்புகள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பன்மொழி பாடல்கள், மன்னிக்கவும், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஆர்

0: கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு அடுக்கு மல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் KS கோபாலகிருஷ்ணன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருள்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 பிரதமர் மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 KHz முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெரடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்த ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கண் அவசரநிலை மற்றும் முதலுதவி குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் நிகழ்கிறார் RJ சாண்ட்ரின். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததேவானும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जया भारती। रक्षा मंत्री राजनाथ सिंह ने कहा है कि बदलती प्रौद्योगिकी, अनिश्चित परिस्थितियों और भौगोलिक चुनौतियों के बीच भारत को अपनी तैयारियों में भूसामरिक सोच और आकस्मिक परिस्थितियों से निपटने की योजना को महत्वपूर्ण स्थान देना होगा। नई दिल्ली में भारतीय नौसेना कमांडर सम्मेलन में श्री सिंह ने कहा कि भारत का लक्ष्य स्पष्ट है कि संकट आने से पहले ही हमारी तैयारियां इतनी मजबूत होनी चाहिए कि देश उससे निपटने के लिए

அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகிறது.

0: உண்மை அறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிறபோது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிரிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிறபோது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல. எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேயர்கள் இல்லங்களில் காற்றலையில் பக்திமணம் வீச வருவது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் குரலாக வீரமணிதாசன் அவர்கள் குரலில் ஒரு பக்தி பாடல்.

நேயர்கள் இல்லங்களில் காற்றலையில் பக்திமணம் வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில்

இதுவரை நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசியது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் முறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுதியின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டேன், வேலையோட விவசாய ஆபீஸுக்கு போய் அதிகாரியை பார்த்துட்டேன், அப்படியே கத்திரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்துருவோம்.
1: நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா.
0: அண்ணே சைக்கிள் வருது, வாரம் வாரம்
1: நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிச்சி சோறு உப்பு கருவாடு சின்னமனூறு வாய்க்கா.

0: விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
1: சரி
0: சரி, இவ்வளவு தூரம் போறதுக்கு அலுப்பா இருக்குன்னு அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிளை மெதிச்சுக்கின்னு போயிட்டு இருக்கான்.
1: ஓஹோ, சைக்கிளை ஓட்டும் போது அலுப்பு தட்டாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு போற.
0: ஆமாப்பா.
1: நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டியா?
0: என்னப்பா எங்க போயிட்டு வர? ஆமா, அது என்ன கையில பாட்டில் மாறிக்குது?
1: எப்பா, இந்த 4-5 பாட்டில் என்ன இருக்கு தெரியுமா?
0: என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாதான்ப்பா தெரியும்.
1: அமிர்தம் இருக்குப்பா.
0: அமிர்தம் இருக்கா?
1: ஆமாப்பா, பஞ்சகாவியம் இருக்குது.
0: சரி சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா?
1: நீ எங்க போறேன்னு நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும்.
0: ஒன்னில காத்த மூத்த, அரகாணி கத்திரிக்காய் நட்டான்.
1: சரி சரி,
0: எல்லா பயிரும் குட்டை குட்டையா இருக்குது, வளர மாட்டேங்குது. சரி, விவசாய ஆபீசர் போய் பாத்துட்டு ஏதோ ஆலோசனை சொன்னார், அது தகுந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகும்னு போயிட்டு இருக்கேன்.
1: நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்படி வா.
0: என்னப்பா?
1: முதல்ல உட்கார், சைக்கிளை நிப்பாட்டு முதல்ல.
0: சரி காத்த முத்து, சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்ல, அரச மரத்தடியில சாச்சி விட்டு வரேன்.
1: சாச்சி விட்டுட்டு வா.
0: சரி. சொல்லு காத்த முத்து, இப்ப சொல்லு.
1: இந்தாப்பா கருத்தமுத்த, இந்த 5 பாட்டில புடி.
0: சரி,
1: நீ டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம். இத பயன்படுத்தினாவே உன் கத்திரி கொள்ளையில கத்திரிக்காயா செடி முழுக்க நிக்கும்.
0: என்னப்பா சொல்ற, அவ்வளவு என்ன இருக்குது இந்த பாட்டில?
1: எப்பா, இதுக்கு பேரு பஞ்சகாவியா. இத பயன்படுத்தினா விளைச்சலும் அமோகமா இருக்கும், பயிர நோய்களும் தாக்காம நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
0: அப்படியா? அதான் பக்கத்து கொள்ளக்கார தம்பி சொன்னாப்ல இது பஞ்சகாவியான்னு. ஆனா எனக்கு தான் ஒண்ணும் புரியல காத முத்து, அத சரியா நான் காதுல வாங்கிக்கல.
1: எப்பா, இதை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம்ப்பா. நான் தயார் பண்ணி தான் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்தேன்.
0: ஓஹோ,
1: இத டவுன்ல ஒரு 100 ரூபா ஒரு பாட்டிலும் கூட விக்கலாம். நீ அவ்வளவுலாம் எனக்கு கொடுக்க வேணாம்.
0: சரி சரி சரிப்பா,
1: ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சுக்க.
0: சரி,
1: 5 பாட்டில் 250 ரூபா எனக்கு கொடு.
0: சரிப்பா. காத்த முத்து, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் நானும் தயார் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லு.
1: எப்பா, பஞ்சகாவியம் தயார் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான்ப்பா. சரி சரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கணும்.
0: சரிப்பா.
1: பசுஞ்சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்க,
0: வீட்டுல இருக்கு.
1: சரியா? அப்புறம் பசுமாட்டு கோமியம், அதாவது அதனுடைய சிறுநீர்,
0: சரி,
1: அது ஒரு 3 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: பசுமாட்டு பால் ஒரு 2 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: அப்புறம் பசுமாட்டு தயிர், நல்லா புளிச்சு போன தயிரா இருக்கணும்.
0: சரி,
1: இது ஒரு 2 லிட்டர்.
0: ஓஹோ.
1: அப்புறம் பசு மாட்டு நெய் 1 லிட்டர். இதுல ஏதாவது நீ காசு கொடுத்து வாங்க போறியா?
0: இல்லையே, எல்லாமே வீட்டுல இருக்குதே.
1: அப்புறம் என்னப்பா, இந்த 5 பொருட்கள், அதாவது பஞ்ச பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ண போறோம்.
0: ஓஹோ.
1: இது கூட இன்னும் ஒரு 3 பொருளை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க.
0: அது என்னது?
1: கரும்பு சாறு ஒரு 3 லிட்டர்.
0: அது பக்கத்து கோயில இருக்குது கரும்பு, அது வெட்டிக்கிறேன் நானு.
1: எப்ப நீ வெட்டுவியோ இல்ல கரும்பு சாறை நீ வாங்கிட்டு வந்துக்கியோ, அது உன் விருப்பம். அப்புறம் இளநீர் ஒரு 3 லிட்டர்.
0: என் வீட்டுலயே 3 மரங்குது.
1: அப்ப இளநீருக்கு பஞ்சம் இல்ல.
0: ஆமா.
1: வாழைப்பழம் ஒரு 12 பழம்.
0: 2 வாழை மரங்குது என் தோட்டத்துல.
1: இல்லன்னா வெளியில வாங்கிக்கப்பா.
0: சரி சரி,
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன்.
0: ஆமா.
1: இப்ப நான் செய்யற முறைய பத்தி சொல்ல போறேன்.
0: சரி சரி, அதான் முக்கியம், அதை சொல்லு.
1: பசுஞ்சாணம் 5 கிலோ எடுத்துக்கிட்டியா?
0: ஆமா.
1: அப்புறம் அது கூட பசுமாட்டு நெய் 1 லிட்டர்.
0: ஆமா.
1: இத நல்லா போட்டு கலக்கணும்ப்பா. கையால போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில இத போட்டு 3 நாள் வச்சிருக்கணும்.
0: ஓஹோ, 3 நாளா?
1: ஆமாப்பா. தினமும் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நல்லா பிசைஞ்சு விடணும்.
0: ஓஹோ.
1: இப்ப 3 நாள் முடிஞ்சு போச்சா?
0: ஆமா.
1: 4வது நாள் மற்ற பொருட்கள் இருக்குல்ல.
0: ஆமா.
1: இப்ப 2 பொருள் போக இன்னும் 6 பொருள் இருக்குல்ல.
0: 6 பொருள் இருக்கு.
1: இதையெல்லாம் இது கூட சேர்க்கணும்.
0: ஓஹோ.
1: அப்ப நம்ம சின்ன வாளியா இருந்தா பத்தாது. தேவைப்பட்டா மண்பானை பெருசா எடுத்துக்க, அல்லது சிமெண்ட் தொட்டி எடுத்துக்க, அல்லது பிளாஸ்டிக் தொட்டியை நல்லா பெருசா கூட எடுத்துக்க. இப்ப இதுல இந்த எல்லா பொருளையும் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கணும்.
0: ஓஹோ.
1: கையால பசைஞ்சு விட்டு நல்லா கலக்கு. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். இப்ப மேல் பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு மெல்லிய வலை அல்லது ஒரு காடா துணி, ஏன்னா கொசு கூட உள்ள போயிடக்கூடாது.
0: ஓஹோ.
1: ஏதாவது பூச்சியோ ஈயோ கொசுவோ உள்ள போனுச்சுன்னா போய் முட்டை விட்டு நமக்கு வேலை வச்சிடும்.
0: ஐயோ,
1: அதே

0: நேரத்துல காற்றோட்டமும் இருக்கணும். அதனாலதான் மெல்லிய துணியை போட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை நல்லா மூடி நல்லா கட்டி வச்சிடணும். இப்ப தினம் ஒரு வேளையோ அல்லது ரெண்டு வேளையோ இத நல்லா திறந்து திரும்ப ஒரு நல்ல நீட்டு குச்சி ஒண்ணு வச்சுக்க, வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்படி ஒரு 15 நாள் கலக்கிட்டே வந்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி ஒரு வாடை வரும்.
1: ஓஹோ,
0: பஞ்சகாவியா கரைசல் தயாராயிடும்.
1: ஈஸியான மெத்தடுங்க.
0: அப்புறம் மாட்டுக்கு இந்த பாதம் வாய் இது சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகாவியம் கொடுக்கும் போது உடனே நோயும் குணமாயிடும்பா.
1: ஓ,
0: மாட்டுடைய தோலை பார்த்தாவே அப்படியே மினு மினு மினுனு தங்க மாதிரி மின்னும்பா,
1: ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குதே.
0: ஆமாப்பா, ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நீ தான் ஏற்கனவே வெள்ளாடு ஆகி இப்ப 10 ஆடுக்கு மேல வச்சிருக்கியா?
1: ஆமா ஆமா.
0: அந்த ஆட்டுக்கு 10 மில்லியிலிருந்து 20 மில்லி வரைக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம்.
1: ஓ, நாளைக்கே கொடுத்துட மாட்டான்.
0: எடை நல்லா கூடி ஆடு நல்லா வெயிட் அடிச்சிடும்பா.
1: ஓஹோ,
0: அவ்வளவும் காசு உனக்கு. அப்புறம் கோழி வளர்க்குற இல்லையா, அந்த கோழிக்கும் தீவனத்திலயோ அல்லது குடிக்கிற நீர்லயோ 1 மில்லி, ஒரு கோழிக்கு 1 மில்லி அந்த அளவுல கொடுத்தீங்கன்னா கோழிகளும் நோய் தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதிக முட்டை போடுங்கிற,
0: அதிக நாளைக்கு முட்டை போடும்பா. முட்டை அதிகமாக அதிகமாக உனக்கு லாபம் தானே.
1: ஆமா,
0: பன்றி வளர்க்குறவங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம்பா.
1: ஓஹோ,
0: 10 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் இதை கொடுக்கலாம். பன்றிகளும் நல்லா திடமாகவும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். எல்லா கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம். மனுஷங்க கூட தேவைப்பட்டதுன்னா அவங்களும் சாப்பிட்லாம்பா,
1: பரவாயில்ல.
0: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகாவியத்தை நான் தயாரிக்கிற மாதிரி நீனும் தயாரிச்சு என்ன மாதிரியே டவுன்ல போய் விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்ப்பா.
1: கண்டிப்பா காத்தமுத்து, விவசாய ஆபீசரை பார்க்கலாம்னு தான் போனேன். நல்ல நேரத்துல நீ வந்த. இப்பவே போயிட்டு பஞ்சகாவிய தயாரிக்கிற வேலையில இன்னைக்கே இறங்க போறோம்பா.
0: சரி சரி. அந்தாண்ட கரையில அந்த சப்பாத்தி முள்ளு எல்லாம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அங்க நல்லா கவனிச்சு
1: போறேன். ஆமா, சப்பாத்தி பழம்
0: தெரியுதுல்ல, சின்ன வயசுல எம்மா சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆமாம்பா.
0: எப்பா, அதுல கொடுக்கு மாதிரி முள்ளு இருக்கும். நம்ம பாட்டில் அப்படியே தெரியாம சப்பாத்தி பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்கில் போய் சறுக்குன்னு சொருவிக்கும்.
1: ஐயோ, கையில கூத்தலாம், அது பல மணி நேரத்துக்கு வழி இருக்குமே.
0: ஆமாப்பா. சரி சரி, நம்ம அந்தாண்ட போய்
1: சரி சரி
0: தேவையான அளவுக்கு சப்பாத்தி பழத்தை பறிச்சுக்கிட்டு
1: சரி
0: நம்மளும் சாப்பிட்டு.
1: ஆமா,
0: நம்ம வீட்டில் இருக்கணும் கொடுக்கலாம். சரி சரி, வாப்பா அங்கே போவோம்.
1: வா, பறிச்சு சாப்பிட்டு போகலாம். காந்தமுத்து, கிராமத்தில் தான் இந்த பழம்லாம் கிடைக்கும், கண்டிப்பா சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம.
0: ஆமாப்பா, சப்பாத்தி பழம் சாப்பிட்டா உடம்புல பிபின்னு சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா,
0: ரத்த கொதிப்பு,
1: ஆமா,
0: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும்பா. சரி சரி, வா போலாம்.

0: இதுவரை உழவர்களுக்கான செய்தி கேட்டீர்கள். இதில் பஞ்சகவ்யா தயாரித்தல் மற்றும் பயன்படுத்தும் முறைகள் குறித்து காத்தமுது கருத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த

0: போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவைக்க ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வலுப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து A.லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரிய

0: வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து
2: தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர்
3: சி சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். பழங்களை விரைவாக பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடு கற்களில் ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கொடிய நச்சு துகள்கள் உள்ளன. உச்சக்கட்ட வேதனையான விஷயம் என்னவென்றால், இந்த ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டால் மயக்கம், தலைச்சுற்றல், பார்வை மங்குதல் மற்றும் கல்லீரல் பாதிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படும். அதனால்தான் இந்திய உணவு பாதுகாப்பு தரம் இந்த முறையை சட்டப்படி கடுமையாக தடை செய்துள்ளது. பாக்டீரியாக்கள் மற்றும் மண்புழுக்கள் போன்ற இயற்கை உழவர்கள் இரசாயன உரங்களின் காரத்தன்மை தாங்காமல் இறந்து விடுகின்றன. இதன் காரணமாக மண் தனது இயல்பான

0: உயிர் ஆற்றலை இழந்து கல்லை போல மாறிவிடுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வுகளின்படி தொடர்ச்சியான இரசாயன பயன்பாடு காரணமாக அடுத்த சில தசாப்தங்களில் உலகின் பெரும்பகுதிகள் விவசாயத்திற்கு உதவாத பாலைவனங்களாக மாற வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கப்படுகின்றது. இதற்கான மாற்று வழிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நச்சு சூழலில் இருந்து விடுபடவும் நமது எதிர்கால சந்ததியை காப்பாற்றவும் நமக்கு உடனடியாக மாற்று வழிகள் தேவை. இயற்கை மற்றும் மாடி விவசாயம். இரசாயன உரங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை உரம், பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் போன்ற பாரம்பரிய உத்திகளை கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். நம் வீட்டிலேயே கிடைக்கும் சமையலறை கழிவுகளை கொண்டு சிறிய அளவில் மாடி தோட்டம் அமைத்து நச்சுத்தன்மையில்லா காய்கறிகளை நாமே விளைவிக்கலாம். பாரம்பரிய விதைகள் பாதுகாப்பு. வீரிய ஒட்டுரக மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு பதிலாக நமது பாரம்பரிய நாட்டு ரக விதைகளை பயன்படுத்துவது சூழலுக்கு எக்காலத்திலும் பாதுகாப்பானது. நுகர்வோராகிய நமது விழிப்புணர்வு. நாம் வாங்கும் காய்கறிகளை நன்கு தண்ணீரில் கழுவி பயன்படுத்துவதுடன் இயன்றவரை உள்ளூர் விவசாயிகளிடம் நேரடியாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். இதற்கான நவீன மற்றும் பாரம்பரிய மாற்று வழிகள். இயற்கை முறை பூச்சி விரட்டிகள். இரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக வேப்பெண்ணெய், தசகவ்யா, புகையிலை கரைசல் மற்றும் புளித்த மோர் போன்ற இயற்கையான வழிகளை பயன்படுத்தலாம். பேக்கேஜிங் மற்றும் சேமிப்பு. குளிர்சாதன கிடங்குகளில் இரசாயன வாயுக்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மரபு சார்ந்த முறையில் வைக்கோல், சாம்பல் மற்றும் காற்றோட்டமான இயற்கை அறைகளை பயன்படுத்தி பழங்களை பதப்படுத்தலாம். மில்லட்ஸ் மற்றும் பாரம்பரிய தானியங்கள். அறுதி விளைச்சல் மற்றும் இரசாயன தாக்கம் அதிகம் தேவைப்படும் நெல், கோதுமைக்கு மாற்றாக இயற்கையாகவே எந்தவித இரசாயனமும் இன்றி விளையக்கூடிய சிறு தானியங்களை நமது உணவில் சேர்ப்பது சுற்றுச்சூழலுக்கும் நமது உடலுக்கும் மிகவும் நல்லது. பளபளப்பாக இருக்கும் எல்லாமே தங்கம் அல்ல. அதேபோல கடைகளில் ஜொலிக்கும் அழகிய பழங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை அல்ல. அவசரகால லாபத்திற்காக நம் பூமியின் மண்ணையும் நமது வருங்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தையும் பலியிடுவதை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைக்கு திரும்புவோம். ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை மலரில், உழைப்பவர்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் இந்த உலகம் அவர்களுக்கே சொந்தம் என்பதை உணர்த்துகிறது. இது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சிந்தனை. மீண்டும், உழைப்பவர்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் இந்த உலகம் அவர்களுக்கே சொந்தம் என்பதை உணர்த்துகிறது. இது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சிந்தனை.

தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

இன்றைய நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. 7:25 நலமாய் வாழ. விட்டமின் டிஃபிஷியன்சி இன் பிரெயின் டிசீஸ், விட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் மேற்படிப்பு மையத்தின்

0: 11:02க்கு நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: தங்கே முழங்கு.
1: தமிழ் அமுது. இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
3: சங்க இலக்கியம் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் கிடைத்த ஒப்பற்ற இயற்கை இலக்கியம். தமிழ் மண்ணிலே பிறந்து வளம்பெற்று தழைத்து கிளை பெருக்கிய மண்ணின் மனம் வீசும் இலக்கியம். இதனை தொல்காப்பிய பாயிரம் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் என்று எடுத்து பேசும் தேவார ஆசிரியர் அப்பர் பெருமான் நண்பாட்டி என்றும், மணிவாசகர் உயர்மதிர்கூடலின் ஆய்ந்த ஒன் தீம் தமிழ் என்றும், காப்பிய கம்பர் சான்றோர் கவி என்றும் பாராட்டி சொல்லுவர். இந்த சங்க இலக்கியத்தை இலக்கிய வகைகளுள் ஒன்று என்று சொல்வது பொருத்தமில்லை. சங்கங்கள் இருந்த காலத்தில் சங்கச்சான்றோர்களின் ஒப்புதல் முத்திரை பெற்று தோன்றிய இலக்கியம் என்று சொல்வதே சால பொருத்தமும் சிறப்பும் உடையதாகும். அரணாரும் ஆறுமுகக் கடவுளும் அகத்தியரும் தலைமை ஏற்று நடத்திய சீர்மையுடைய சங்கத்தமிழை இயற்கை இறைநலம் நிறைந்த தமிழ் என்று துணிந்து கூறலாம். முருகப்பெருமான் சங்கமிருந்து தமிழாய்ந்த தரத்தை சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ என்பர் குமரகுருபரர். சங்கத்தமிழின் தலைமை புலவனாகிய குமரப்பெருமானை முழுமுதல் தலைவன் என்று பரிபாடல் பறைசாற்றுகிறது. செவ்வேள்பரமனாகிய முருகனுக்கு உரிவையாக பரிபாடலில் 8 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. வேறு எக்கடவுளுக்கும் அமையாத நிலையில் திருமுருகாற்றுப்படை என்ற தனி நெடும்பாட்டு 10 பாட்டில் முதன்மை பெற்றிருத்தல் எண்ணத்தக்கது. சங்க நூல்களில் தலைமை இடத்தை முந்தி பற்றி கொண்டவன் குமரக்கடவுள் என்று சமய வரலாறு புலப்படுத்துகிறது என்பார் பேராசிரியர் வாசுப மாணிக்கனார். படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் அயன் அரி சிவன் மூவரையும் தலைவராக செய்த முழுமுதற் தன்மை பெற்றவன் குமரனை என்கிறது திருமுருகாற்றுப்படை. பரிபாடலும் முருகாற்றுப்படையும் பெரும்பெயர் முருக என செவ்வேளை வீறுபர விழிக்கின்றன. அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகன் பெரியோர் எத்தும் பெரும்பெயர் உள் புறையுணர் இல்லா புலமையோன் மாலை மார்பன் நூலரி புலவன் பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏறு என்றெல்லாம் சங்க இலக்கியம் முருகனை சங்கத்தமிழ் முருகனாய் குறிஞ்சி கிழவனாய் போற்றுகின்றது. இவ்வுலகத்தே வாழும் இம்மை வாழ்வுக்கும் ஏனை மறுமை வாழ்விற்கும் வேண்டுவார் வேண்டுமனவற்றை 12 கைகளாலும் வாரிக் கொடுக்கின்ற வள்ளல் வெள்ளிமணவாளப் பெறுவான் என்று உறுதியான நம்பிக்கை சங்ககாலம் தொடங்கி இன்றளவும் நிலைபெற்றிருக்கிறது. மரண பயத்தை போக்கி யமனுடைய ஆணையையும் மாற்றவல்ல ஆற்றலுடையவன் முருகன் என்பதால் தமிழர்கள் குமரன் மேல் பெரும்பற்று கொண்டிருந்தனர். இதனை எருமை இருந்தோட்டி எள்ளியுங்காலை என்கிறது நல்லந்தவனாரின் பரிபாடல். தாமரை உறையும் காமர் சேவடி பவழத்தன்ன மேனித் திகழொளி குன்றியைக்கும் முடுக்கை குன்றின் நஞ்சுபகை எறிந்த அஞ்சுடர் நடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் எதின்றால் உலகே என்கிறது குறுந்தொகை. இப்பாடலில் குமரப்பெருமான் அருளால்தான் இவ்வுலகம் பாதுகாவலை உடையதாக இருக்கிறது என்கிறார் பெருந்தேவனார். தமிழக சமய வரலாற்றில் முருகன் சிவன் மகனாகவும் திருமாலின் மருமகனாகவும் உறவு முறை சுட்டப்பெறுகிறான். குறிஞ்சிக்கிழவன் தமிழ்குமரன் என்றெல்லாம் போற்றப்பெறும் குமரனை ஓர் நிலை எல்லைக்குள் உட்படுத்த சங்கத்தமிழ் விரும்பவில்லை. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்று திரு

வாசகம் கூறியதை போல செந்தமிழ் முருகனும் ஞாலம் முழுமைக்கும் திருவருள் பயக்கும் கருணையன் எனலாம். தமிழ்கடவுள் தமிழகக் கடவுள் என்றாலும் அவனை உலகம் உய உதித்தவன் என்கிறார் கச்சியப்பர். நெடும்பெரும் ஜமயத்து நீலப்பஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்கிறது சங்க இலக்கியம். இழையணி சிறப்பின் பழையோள் குழவி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை சிறுவன் என வருவன அவன் அம்மையப்பரின் புதல்வனாய் ஞாலங்காப்பவன் என்பதை தெரிவிக்கின்றன. சிவபெருமானை வள்ளிமணாளர்க்கு தாதை கண்டாய் என்கிறது தேவாரம். நல்லோரை காக்க தீயோரை சினத்தல், அதாவது தீயவற்றையும் தீயனவற்றையும் தீயோரையும் சினங்கொண்டு அழிப்பவன் முருகன். போர்க்களத்தில் அடுபகை முடிக்கும் பெரு வீரரதம் கோபத்துக்கு முருகப்பெருமானின் சீற்றத்தை ஊமையாக கூறுகிறது புறநராற்றுப்படை. உருவப்பகுதேர் இளஞ்சி இளையோன் சிறுவன் முருகச் சீற்றத்து உருகெழு குறிசில் என்பன அப்பாடலடிகளாம். முருகன் நற்போர் நடுவேளாவி என்கிறது அகநானூறு. ஓய்மா நாட்டின் அல்லியக்கோடன் பகை வென்றிட முருகனை வென்றி வழிபட்டான். முருகன் கேணி ஒன்றிலே ஒரு பூவை தன்னுடைய வேளாலே தோற்றுவித்தான். முருகனும் நல்லியக்கோடன் கனவில் தோன்றி கேணியில் பூத்த பூவை வாங்கி பகைவரை வென்று வருக என அருள் செய்தான். நல்லியக்கோடனும் அவ்வாறே செய்து பகைவரை வென்று அடக்கினான். முருகனுடைய வேல் கேணியில் பூவாக தோன்றியதால் அவ்வூர் வேலூர் என பெயர் பெற்றது. சிறுபான்ஆற்றுப்படை திரல்வேல் நுதியில் பூத்த கேணி விரல்வேல் வென்றி வேலூர் என வரும் தொடருக்கு நச்சினார்க்கினியர் உரைந்துள்ள இவ்வுரை சங்கத்தமிழ் முருகனுடைய பெருமையை புலப்படுத்தும். வேல் வெல்வது வேல், வெல் என்பது முதல் நிலை நீண்டு வேல் என ஆயிற்று. வேல் முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர் என்று இலக்கணம் கூறுவார் திருமுருக கிருபானந்தவாரியார் சுவாமிகள். நாடு வளம்பெற நன்மழை பொழிய வள்ளிக்கூத்து ஆடுதல் மரபு. தமிழகத்து சிற்றூர்களில் முருகப்பெருமானின் தேவியாகிய வள்ளிநாச்சியாரை போற்றி ஆட வரும் மகளிரும் வள்ளிக்கூத்து ஆடுவார்கள். இதனை தொல்காப்பியம் வாடாவள்ளி என்று சொல்கிறது. பெரும்பான்ஆற்றுப் படையும் வாடாவள்ளியின் வளம் பல தரும் நாடு என்று குறிக்கிறது. திருப்பரங்குன்ற மலையிலே கரிய மேகங்கள் தங்கி இடிகிடித்து பெரிய ஓசையோடு மழையை பொழிகிறது. அந்த மலையிலே ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக கூடுகிறார்கள். முருகனுக்கு திருவிழா எடுத்து ஆடி பாடுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த ஓசை விண்ணளவும் சென்று ஒலித்தது. இதனை மதுரக்காஞ்சி தனிமழை பொழியும் தன்பரங்குன்றில் கலிகொள் சும்மை ஒலிகொள் ஆயன் ததைந்த கோதை தாரொடு பொலிய புடந்துடன் ஆடும் இசையை அனைத்து அகலிரு வானத்து இமிழ்து இனிது இசைப்ப என இயம்புகின்றது. சூரியனின் வெப்பத்திலே 200 கோடியில் ஒரு பகுதிதான் பூமியை வந்து அடைகிறதாம். சூரியனில் இருந்து வருகின்ற உள்வூதா அல்ட்ரா வயலட் கதிர்களின் பெரும்பகுதியை ஓசோன் படுகை உறிஞ்சிக் கொள்கிறது. இந்த ஓசோன் படலம் பூமியில் இருந்து 25 கல் தூரத்திலே இருக்கிறது. இந்த படுகை இல்லாவிட்டால் மண்ணுலகிலே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது என வான இயல் அறிவியலார் கூறுகின்றார்கள். இதனை நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெருகதர் கனலி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடருடுகுட்கும் அவிர்சடை முனிவரும் என்று புறநானூறு பாடியுள்ளது. சூரிய வெப்பம் நேர வரவில்லை எனவும் அப்படி வந்தால் உயிர் வாழ்க்கை இருக்காது எனவும் ஏதோ ஒரு வகையிலே வெப்பம் தணிக்கப்பட்டுதான் நம்மை வந்து அடைகிறது எனவும் நம்பினர் என்கிறது புறநானூறு. சுடரொடு திரிதரும் முனிவரும் என்று சிலப்பதிகாரம் இதனை சுட்டுகிறது. அந்தர சஞ்சாரிகளாக முனிவர்கள் வானில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத வெப்பத்தை தாங்கிக் கொண்டு பூ விலையிற்கு எந்த அளவுக்கு வெப்பம் தேவையோ அந்த அளவுக்கு வடிகட்டி அவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பம் என்கிறீர்கள், அந்த அளவுக்கு கடுமையான வெப்பத்தை அந்த முனிவர்கள் மட்டும் எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? அவர்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி எங்கிருந்து கிடைத்தது? முருகப்பெருமானுடைய கரங்களில் ஒரு கை அம்முனிவர்களுக்கு அத்திறனை அளிக்கிறதாம். இச்செய்தியை விண்செல்லல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை என திருமுருகாற்றுப்பட எடுத்து மொழிகிறது. முருகப்பெருமானின் அளவற்ற கருணையினால்தான் இந்த உலகம் பாதுகாவலை உடையதாக இருக்கிறது என்பது கருத்து. தமிழகத்தில் பழங்காலந்தொட்டே பக்தி மார்க்கம் உன்னத நிலை அடைந்துவிட்டது. தமிழ் மொழியும் தமிழ்கலையும் தமிழர் பண்பாடும் மூவேந்தர்களாலும் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் சிறந்து விளங்கின.

புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் அமுது. இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. 8 மணிக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை, ஸ்ரீ வாணியல்லா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ். சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர். முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய கந்தா நவரத்ன மாலை அருணகிரிநாத திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே. அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு அடுக்குமல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கே. எஸ். கோபாலகிருஷ்ணன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள் அணிவகுக்க கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர்

0: மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்து கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டு

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் ராணுவத்தினருடன் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஃபவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி 1நாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 meter கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 meter தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து நரம்பு நோய்கள் அதுக்கும் விட்டமின்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யூஸ்வலாக எல்லாருமே நினைப்பாங்க எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சத்து குறைபாடுனால இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாகவே ஒரு சில நரம்பு பிரச்சனைகள் வந்து சத்து குறைபாடுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிற சத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்துன்னு சொல்லிட்டு மெயின் ப்ரோட்டீன் பிரிப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள். ஆனால் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான அளவு மில்லிகிராம்ஸ் லெவலில் தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வைட்டமின்ஸ் வந்து குறையும் போது நம்மளுக்கு ஒரு விதமான நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலே முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் பியில் B1, B6, B9, B12 இந்த 4 விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து B1, அதாவது தயமின். இந்த தயமின்ற வந்து விட்டமின்ஸ் இல்லைன்ற போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன், கண்ணில் கோளாறு ரெட்டரண்டாக தெரியறது, இல்லை நடக்க வந்து பிரச்சனைகள், அதாவது வந்து தடையில் தடுமாற்றம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இது யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா வந்து சரியான உணவு சாப்பிடாதவங்க, ஆர் க்ரானிக்காக வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த தயமின் என்ற ஒரு விட்டமின்

0: குறைபாடுனால வெர்னிக்கிஸ் என்கஃபலோ பதின்ற சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா B6 என்ற பைரிடாக்சின், இந்த விட்டமின் குறைபாடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு தளர்ச்சி நோய் வரும். யூஸ்வலாக வந்து டிபிக்காக மருந்து எடுக்கிறவங்களுக்கோ இல்லை வேறனா ஒரு சில நாள்பட்ட மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் குறைபாடு வரலாம். ஸோ அதுக்காக யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா வந்து லாங் டேர்மாக மருந்து எடுக்கும்போது கூடவே விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா B9 சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்பில் வந்து முக்கியமான செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு அப்புறம் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ மல்டிப்ளிகேஷனுக்குலாம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. இந்த ஃபோலிக் ஆசிட் கம்மியாகும் போது உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் பி12. நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விட்டமின் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் பி12. இந்த விட்டமின் பி12 வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நான்வெஜ் டயட் எடுக்கும்போது அதில் விட்டமின் பி12 கிடச்சிடும். வெஜிடேரியன் டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அண்டு ஒரு சில மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து விட்டமின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த விட்டமின் குறைபாடுனால அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி, பேச்சு திறன் குறைதல், உணர்வின்மை இது போன்ற டிமென்ஷியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அல்லது சில பேருக்கு வந்து கண் நரம்பு பாதிக்கப்படலாம். அல்லது சில பேருக்கு வந்து கால் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால கை கால் கூச்சம், உணர்வின்மை, பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சில பேர் கால் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். யூஸ்வலாக சப்பக்யூட் கம்பைன் டீஜெனரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் வந்து விட்டமின் பி12னால வரலாம். ஸோ இந்த மாதிரி விட்டமின் பியில் B1, B6, B9, B12 இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் விட்டமின் இ, விட்டமின் சி அந்த மாதிரி விட்டமின் குறைபாடுனாலையும் நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய்கள் வரலாம். விட்டமின் வந்து இதுக்கல்லே கம்மியான அளவு தேவைப்பட்டாலும் அது நம்ம உடம்பில் ஒரு சில முக்கியமான ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தேவைப்படுறதுனால அதனோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடச்சிரும். பட் நம்மளோட சிலர் வந்து டயட்டில் இருக்கிறனாலையோ இல்லை சாப்பாடு சரியாக சாப்பிடாதனாலையோ இல்லை நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கும் போது கூட இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி விட்டமின் சம்மந்தப்பட்ட நரம்பு குறைபாடுகள் நம்ம தப்பிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்னார், மனித இனத்தை கடவுள்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு மனிதர்கள் நம்பி வருகிறார்கள். ஆனாலும் போர்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னார். தேசப்பற்று, மதப்பற்று, கட்சிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் தான் யுத்தங்களையும் கலவரங்களையும் உருவாக்கி மனித இனத்துக்கு தாங்க முடியாத இழப்புகள், வேதனைகள், விசனங்கள், துக்கங்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறார் ஜே.கே. போர்கள் வந்து அழிவையும் வேதனையையும் உருவாக்கி வந்திருக்குதே தவிர மனித இனத்தின் ஒரு சிறிய பிரச்சனையை கூட அது தீர்த்தது கிடையாது அப்படிங்கிறார் அவர். ஒரு கதையை அடிக்கடி அவர் சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு சிறந்த சீடன் அவன் கடவுள்கிட்ட போனானான். கடவுளே, உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ அவன் கடவுள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் அந்த சீடனை பார்த்து சொன்னாரான், நண்பனே வெயில் தாழ முடியல, தயவு பண்ணி எங்கேயாவது போய் ஒரு குவளை தண்ணி கொண்டுகிட்டு வா அப்படின்னாரான். சீடன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு போகிறான். வழியில் அவன் கண்ணில் பட்ட முதல் வீட்டு கதவை தட்டினான். கதவு திறக்கப்படுது. ஒரு அழகான பொண்ணு கதவை திறக்கிறா. இவன் பார்க்குறான், ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. காதல் மலருது. இவன் எதுக்காக அங்கே வந்தானோ அந்த தண்ணீர் விஷயத்தை மறந்துடுறான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு, குழந்தை குட்டிகளோட அவன் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் அடமழை பெய்ய ஆரம்பிச்சுது. வயல்வெளி, வீடு வாசல் எங்கேயும் தண்ணி, வீடுகள்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டுது. இந்த சீடன் என்ன பண்ணான் தெரியுமா, மனைவியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டான், தோல் மேலே ஒரு குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டான், இன்னொரு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டான், மற்ற குழந்தைகளையும் கூட அழைச்சிக்கிட்டான், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். வழியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டி இருக்குது, அதில் இறங்கினான். அவ்வளவுதான், வெள்ளம் இவனையும் மனைவி மக்களையும் அடிச்சிட்டு போகுது. அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியலை.

0: கை ரெண்டையும் உயர தூக்கினான். கடவுளே என்னை காப்பாத்துன்னு கத்தினான். இது கடவுள் காதில் விழுந்தது. உடனே கடவுள் கேட்டாராம், அப்பனே நான் கேட்ட ஒரு குவளை தண்ணீர் எங்கே அப்படின்னு கேட்டாராம். தத்துவஞானி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன ஒரு கதை இது. மனித இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. மனிதன் வந்து சுயநலத்தின் காரணமாக மற்றவங்களை வெற்றி கொள்ள விரும்புகிறான். மனிதர்கள் அனைவரும் இப்படி செயல்பட்டு வர்றதுனால ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு விரோதியாக மாறிடுறான் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு கருத்து. ஒருத்தன் கடவுள்கிட்ட கேட்டானான், கடவுளே எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரன் பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிருக்கான். 5 வருஷத்தில் தீரும்னாரான் கடவுள். சரிங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும்னு கேட்டிருக்கான். அது 1-7 வருஷத்தில் தீரும்னாரான். சரிங்க, என்னோட பொருளாதார நெருக்கடி எப்போ தீரும்னு கேட்டிருக்கான். கடவுள் இதுக்கு பதில் சொல்லாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாரான். அப்புறம் சொன்னாரான், அதை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னாரான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
3: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி R. Muthu அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாசம் முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய கந்தா நவரத்ன மாலை அருணகிரிநாத திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ABE Elizabeth அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ABE Elizabeth அவர்கள். 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
5: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. இனி நேயர்களுடன் நாமும் கைகோர்த்து செல்ல இருப்பது நகர்வுலா. இன்றைய நகர்வுலாவில் நாம் செல்ல இருப்பது அரபிக்கடலின் ராணி என்று பெருமைக்குரிய நம் இந்தியாவின் ஒரு முக்கிய துறைமுக நகரமும் வர்த்தக தலைநகரமாக விளங்கும் மலபார் கடற்கரையோரம் அமைந்துள்ள கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சின் என்ற கொச்சி நகரம் தாங்க. கொச்சி இந்த நகரம் அதன் பெயரை மலையாள வார்த்தையான கொச்சழி என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பொருள் சிறிய காயல் என்பதாகும். அதாவது உப்பளம் அல்லது கடல் நீர் குளம் பேக்வாட்டர்ஸ் என்று அறியப்படுகிறது. இன்றைய நகர்வுலாவில் கொச்சி நகரினை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். சிறு இடைவேளைக்கு பிறகு

நேர்களை வேலைவாய்ப்பு செய்திகள். கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணுமின் நிலையத்தில் பாவினி நிறுவனத்தால் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 20, எலக்ட்ரீஷியன் 10, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் 10, மெக்கானிக் 5, மெஷினிஸ்ட் 1 உள்பட மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ படித்திருக்க வேண்டும். வயது 16 முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபண்டு மாதம் ரூபாய் 9600. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 1/10/2026. மேலும் விவரங்களுக்கு bhavine.nic.in என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம். பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா. வயது 18 முதல் 30 வயது வரை. 1/7/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று 30/9/2026 ஆகும். இணைய விவரங்களுக்கு cpcl.co.in என்ற முகவரியை பார்க்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சியில். கொச்சி நகரை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி முதலாவதாக நான் பார்க்க போகும் இடம் மட்டஞ்சேரி தீபகற்பத்தில் அமைந்துள்ள கொச்சி கோட்டை. இது நகரின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகும். இங்கு தொங்குநிலை சீன மீன் பிடி வலைகள், மட்டஞ்சேரி அரண்மனை மற்றும் சாண்டா குரூஸ் பசிலிக்கா போன்ற சுற்றுலா தலங்களின் இருப்பிடமாக உள்ளது. இதில் மட்டஞ்சேரி அரண்மனை டச்சு அரண்மனை என்றும் அழைக்கப்படும். இது பாரம்பரிய கேரள சோரோவியங்களை மற்றும் கலைப்படைப்புகளையும் கொண்டுள்ளது. மேலும் பார்க்கலாம் சிறு இடைவெளிக்கு பிறகு.

டச்சு அரண்மனை என்றும் அழைக்கப்படும் மட்டஞ்சேரி அரண்மனை பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கு இந்து கோயில்கள் கலையை சித்தரிக்கும் கேரள சுவரோவியங்கள், கொச்சி ராஜாக்களின் உருவப்படங்கள் மற்றும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இது போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டு கிபி 1555 கொச்சி ராஜாவான வீர கேரளவர்மாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த அரண்மனை கேரளாவின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியான 4x8 பாணியில் கட்டப்பட்ட ஒரு நாற்கோண அமைப்பாகும். இதன் வளைவுகளின் தன்மை மற்றும் அறைகளின் விகிதாச்சாரம் போன்ற சில கட்டிடக்கலை கூறுகள் அடிப்படை 4x8 பாணியில் ஐரோப்பிய தாக்கத்தை குறிக்கின்றன. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சாண்டா குரூஸ் பேராலயம். 1887 ஆயர் தோம் கோமஸ் வரேரா ஒரு புதிய கட்டிடத்தை கட்ட ஆணையிட்டார். 1905 புனிதப்படுத்தப்பட்டு சாண்டா குரூஸ், 1984 இரண்டாம் போப் ஜான் பால் அவர்களால் பேராலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மேலும் பார்க்கலாம் சிறு இடைவெளிக்கு பிறகு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையோடு. அடுத்து நாம் பார்க்க போகிற இடம் திருப்புனிந்துரா அருகே அமைந்துள்ள ஹில் பேலஸ். இது இப்போது கேரளாவின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகமாகும். திருப்புனிந்துரா ராஜநகரி என்று அழைக்கப்படுகிறது. நகர மையப்பகுதியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்புனிந்துரா கொச்சியின் முந்தைய ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது. இங்கு அமைந்துள்ள பல மலை அரண்மனை கொச்சி ராஜ்யத்தின் ஆட்சியாளரான கொச்சி மகாராஜாவின் அரண்மனையாகும். இந்த நகரம் கர்நாடக இசை, கதக்களி மற்றும் மோகினியாட்டம் போன்ற செவ்வியல் கலைகளுக்கும், மிருதங்கம், செண்டை மற்றும் மத்தளம் போன்ற தாள வாத்தியங்களுக்கும் ஒரு முக்கிய கற்றல் மையம்.

0: மையமாக விளங்குகிறது. இன்னும் பார்க்கலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மங்களவளம் பறவைகள் சரணாலயம். மத்திய கொச்சியில் அமைந்துள்ள இந்த உயிர்கோள காப்பகம் அழிந்து வரும் மற்றும் வழக்கமான உள்ளூர் மற்றும் வலசை பறவை இனங்களுக்கு, சதுப்பு நில தாவரங்களுக்கும் ஒரு இயற்கை வாழ்விடமாக விளங்குகிறது. இது பறவையியலாளர்களுக்கும் மிகவும் விருப்ப இடமாக உள்ளது. நேர்களை, இதுவரை இன்றைய நகர்வுளான் நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் கொச்சியில் சில சுற்றுலா தலங்கள் சிலவற்றை பற்றி பார்த்தோம். மற்றொரு நாள் இதே நேரம் இதே நகர்வுளான் நிகழ்ச்சியில் புதிய இடங்களுடன் ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய நகர்வுளான் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி
1: ஆகாஷ்வாணி சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
2: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பா

காவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 ஆண்டில் உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம் உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு. சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு. இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள். மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள். சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு. உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980களில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் ஜிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி, ஆலிவர் கோர்ட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்டு பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பேரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிழ்த் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது. அறிவையும் தகவலையும் பரப்புகிறது. நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது. இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு

செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம். ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள். பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான, பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு. இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது. வேறென்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.

0: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30க்கு
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30க்கு

0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: going into the second game and looking to continue their strong batting performance. And now for a look at today's newspapers, it's over to Neena Arakal.
1: Thank you, Shagun. The iconic victory shot of the Fantastic Four with their Ramraj, M.R. Povamma, Prachi Singh and Kiran Pahal, who ran a great race in the women's 4x400m relay to give India its first athletics gold at the 2026 Asian Games, appears across all front pages this morning. The Pioneer headlines, Amit Shah opens Barapula Phase 3, promises smoother east-south link. U.S. forces to leave Iraq after 2+ decades. Today, headlines, Hindustan Times. India-US FTA will improve ties, says EAM. S. Jayashankar notes the Asian age. Air India to resume direct Delhi-Tel Aviv flights from December 1, informs the Pioneer. And finally, a Financial Express article titled The Battle for the Screen Time informs brands are working to walk the scrolling Gen Z audience from discovery to fandom to purchase without losing them to a rival. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Neena. And now, before we end the bulletin, the headlines once again. Indian Navy to induct record 18 warships in 2026, marking largest single-year force expansion in its history. Most wanted Lashkar-e-Tayyaba terrorists killed in an encounter with security forces in Budgam district of Jammu and Kashmir. IMD forecasts heavy rain in interior Karnataka, Tamil Nadu, Kerala and northeastern states today. India reaffirms its commitment to achieve nuclear weapons-free world and complete elimination of nuclear weapons. Commerce and Industry Minister Piyush Goyal to participate in G20 trade ministers meeting in Wisconsin, US today. Indian women's compound archery team bags gold medal at Asian Games in Japan. And in men's cricket, second ODI between India and West Indies to be played in Guwahati this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani, Puducherry Vanuvali Nilayam, Mudhanmai Alaivarisai, Neram 8:30. நேர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது மனித மூளை மற்றும் உடல் பற்றிய வியப்புகள். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் மனித மூளை பற்றி. மூளை என்றதும் நம் ஞாபகத்திற்கு வருவது ஞாபக மறதி. ஆமாங்க, ஞாபக மறதி ஆங்கிலத்தில் அம்னீஷியா என்று சாதாரண மறதியை விட தீவிரமான கடந்த கால அல்லது புதிய நினைவுகளை இழக்கும் ஒரு நிலையாகும். இதில் ஆண்ட்ரோக்ரேட் அம்னீஷியா மற்றும் ரெட்ரோக்ரேட் அம்னீஷியா என ஞாபக மறதி இரண்டு வகைப்படும். இன்னும் தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் தங்கமீன்கள் என்ற படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நாம் பேசிக்கொண்டிருப்பது ஞாபக மறதி, அம்னீஷியா பற்றி தாங்க. இதன் வகைகளில் ஒன்றான ஆண்ட்ரோகிரேட் மறதி, ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியா, புதிய நினைவுகளை உருவாக்கவோ அல்லது கற்றுக்கொள்ளவோ முடியாத நிலை. மற்றொரு வகை ரிட்ரோ அம்னீஷியா, ரிட்ரோகிரேட் மறதி. இது மறதி நோய் ஏற்படுவதற்கு முன்பு நடந்த பழைய நினைவுகளை நினைவு கூற முடியாத நிலை. இதற்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுவது மூளை பாதிப்பு, தலையில் ஏற்படும் பலத்த காயங்கள் அல்லது பக்கவாதம் ஏற்படுவது, ஊட்டச்சத்து குறைபாடு, விட்டமின் B1 அல்லது B12 இவற்றின் குறைபாடு இருந்தால் இத்தகைய நிலைக்கு வாய்ப்புள்ளது. அதிகப்படியான மன உளைச்சல், மன அழுத்தம் மற்றும் முறையற்ற தூக்கம், இதுவும் ஒரு வாய்ப்பாக உள்ளது. அல்சைமர் போன்ற மூளை நோய்கள் இது போன்ற காரணங்களால் அம்னீஷியா வர வாய்ப்புள்ளது. சரி, இதற்கான அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் முதல் நீ முடிவும் நீ என்ற படத்திற்காக சித் ஸ்ரீராம் குரலில்.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தகவல் தளம். நிகழ்ச்சியில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஞாபக மறதி பற்றி தாங்க. இதற்கான அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகள் பற்றி இனி பார்க்கலாம். முதலில் அறிகுறிகள். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைவில் கொள்வதில் சிரமம், பரிச்சயமான இடங்கள் அல்லது முகங்களை அடையாளம் காண சிரமப்படுதல், குழப்பம் மற்றும் திசை திருப்பல், இது போன்ற அறிகுறிகள் ஞாபக மறதி நோயின் அறிகுறியாக அறியப்படுகிறது. சரி, எவ்வாறு இதனை தடுக்கலாம் பார்க்கலாம். தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை குறிப்பேட்டில் எழுதி வைக்க வேண்டும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுதல், மூளைக்கு வேலை தரும் பயிற்சிகள் செய்தல், அதாவது செஸ், குறுக்கெழுத்து போட்டி, கடந்த கால நினைவுகள், பிள்ளை பருவ நிகழ்வுகள் பற்றி கலந்துரையாடுவது போன்ற செயல்கள் நல்ல தீர்வை தரும். போதுமான அளவு தூக்கம் மற்றும் மன அமைதியை கடைபிடித்தல், அமைதியான தியானம் செய்தல், தூக்கத்தினை விட சிறந்த தியானம் இல்லை இந்த பிரச்சனைக்கு

சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம் வேறு தகவலுடன். ஒலிக்கும் பாடல் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி, சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 சங்க

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தகவல் தளம். இனி நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கண் இமைத்தல் பற்றி. கண் இமைத்தல் என்பது நமது கண்களை பாதுகாப்பாகவும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கவும் உடல் தானாகவே செய்யும் ஒரு அத்தியாவசிய செயலாகும். ஒருமுறை கண் இமைப்பதற்கு சராசரியாக 0.1 முதல் 0.4 வினாடிகள் மட்டுமே ஆகிறது. இனி பார்க்கலாம் கண் இமைக்கும் வேகம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி. நாம் ஒருமுறை கண் இமைக்கும் வேகம் ஒளியின் வேகத்திற்கு இணையாக கருதப்படுவதால் தான் மிக வேகமான நிகழ்வுகளை கண் இமைக்கும் நேரத்தில் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 20 முறை கண் இமைக்கின்றான். இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 20,000 முறை, ஒரு வருடத்திற்கு 70 லட்சத்திற்கும் அதிகமான முறையும் நம் கண்கள் இமைக்கின்றோம். ஒவ்வொரு முறை இமைக்கும் போதும் கண்ணீர் சுரப்பிகளில் இருந்து வெளிவரும் நீர் விழித்திரை முழுவதும் பரவி கண்கள் காய்ந்து போகாமல் பாதுகாக்கிறது. காற்றில் உள்ள தூசிகள், வெளிப்பகவு கிருமிகள் மற்றும் தேவையற்ற துகள்கள் கண்ணுக்குள் செல்லாமல் இமைகள் தடுக்கின்றன. கணினி, மொபைல் ஃபோன் அல்லது தொலைக்காட்சி போன்ற திரைகளை நாம் உற்று பார்க்கும்போது கண் இமைக்கும் அளவு நிமிடத்திற்கு 5 முதல் 7 முறையாக குறைந்து விடுகிறது. இதனால்தான் கண்கள் சோர்வடைகின்றது. என நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மற்றொரு நாள் இதே நேரம் இதே தகவல் தளம் நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன். ஒலிக்கும் பாடல் சுல்தான் என்ற படத்திற்காக சிலம்பரசன் மெர்வின் சாலமன் குரல்களில்

ஒலிக்க வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒலிக்க வரும் பாடல் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி என்ற படத்திற்காக சக்தி சி கோபாலன் குரலில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரங்கநாதம் அனிஷம், நாட்டராகம் ஆதிதாளம், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை.

நேரம் 9:34. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து கிரிப்பை என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சஹானா ராகம் ஆதி தாளம்.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் காம்பவுண்ட் வில்வித்தை குழு பிரிவில் இந்திய அணி சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. தனிபர்த்தி சிகிதா, பிரதிகா பிரதீப் மற்றும் ஜோதி சுரேகா வெண்ணம் ஆகியோர் அடங்கிய இந்திய குழுவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் அபாரமான துல்லியம், நிதானம் மற்றும் குழுப்பணி ஆகியவை தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்திய மகளிர் ஸ்குவாஷ் அணி இன்று சிங்கப்பூரை 2-0 என கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் யாத்திரையை இன்று தொடக்கி வைக்கிறார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவரது இந்த அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரெஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், உக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும் அவர் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் எடுத்துரைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. நேர்கள் இனி கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்கள் தங்கள் விருப்ப பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு தங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் நேயராக தன் விருப்ப பாடலை பதிவு செய்திருப்பவர் சென்னை மந்தவெளி விநாயகம். விரும்பி கேட்ட பாடல் மன்னன் என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட பாடலை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வண்டிச்சக்கரம் என்ற படத்திற்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமித் ராஜா. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் உழவன் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கும் பாடல் எங்க அண்ணன் வரட்டும் என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அன்பேவா என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததில்

0: அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், மஞ்சுளா குருராஜ்.

கேட்டலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து பாடலை கேட்டிருக்கும் நேயர் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் கருப்பு பணம் என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடலை கேட்டிருக்கும் நேயர் சிதம்பரம் சீனிவாசன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வெற்றி விழா என்ற படத்திற்காக சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் சார்பில் 2026-27 ஆண்டு நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர்கள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எங்கிட்ட மோதாதே என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஜடேரி வேல்முருகன்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல

0: 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வினை தூய்மை. நேர்கள் நேரடியாக தொலைபேசியில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2275240, 2275250 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். வெளியூர் நேயர்களாகவோ கைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொள்ளும் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் சேர்த்து அழைக்கவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சுஜாதா என்ற படத்திற்காக கல்யாணி மேனன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவூர் சூரியமூர்த்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இதுவரை பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் பாடலை கேட்டு ரசித்தீர்கள். அனைவரும்

இன்று பாடலை விரும்பி கேட்டு கேட்க முடியாத சூழ்நிலையால் நேரமின்மை காரணமாக பாடலை ஒளிபரப்ப முடியவில்லை. அவர்களுக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், வீரநல்லூர் கருணாநிதி, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜாக நஜ்முதீன், தாராபுரம் துரைராஜ், ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி, காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, சின்ன திருப்பதி பிரகாஷ் சியாமலா, கின்னியா குறிஞ்சி குறிஞ்சாக்கேணி அசுருதீன் நூர்ஜஹான், மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி சூர்யா வாசுகி பார்கவி மணிமாலா ஆகிய நேயர்களுக்காக ஒரு பாடல் ஹீரோ என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அக்டோபர் 3 போபாலில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கோபாலக் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். மேலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி ஒன்றையும் தொடக்கி வைக்கிறார். போபாலில் பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் ஆலை, உஜ்ஜயினில் ஒரு பால் பண்ணை உள்ளிட்ட திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். மேலும் போபால் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். 2026 18 போர்க்கப்பல்களை கடற்படையில் சேர்க்க அல்லது பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில், சமீபத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போர்க்கப்பல்கள் 75% அதிகமான உள்நாட்டு பொருட்களை கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையே பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமது அமெரிக்க பயணத்தின் போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளார். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஷூட் ஆஃப் முறையில் கொரியாவை வீழ்த்தி சாஹில் ஜாதவ் மற்றும் சிகிதா தனிபர்த்தி அடங்கிய இந்தியாவின் காம்பவுண்ட் கலப்பு வில்வித்தை அணி தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் இந்த இணை 2028 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. புற்றுநோய்களுக்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறையை பேரழிவு என்று வர்ணித்த நீதிமன்றம் அனைத்து மருந்துகளுக்கும் ஒரே மாதிரியான 16% லாப வரம்பை நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: வணக்கம் நேர்களே. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:09. நேயர் நேரம். அன்பு நேர்களே, எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் எடுத்து செய்யும் செயல்களும் தூய்மையாகும். தூய்மையான செயல்கள்தான் வாழ்க்கையில் நம் தடங்களை தனித்துவமாக பதிக்கின்றன. வினை தூய்மை, நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லதன் வழியில் பயணிப்பதை பேசும் அழகான தலைப்பு. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வினை தூய்மை. வினை தூய்மை குறித்த உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2275250. வாருங்கள் நேர்களே, இணைந்து பயணிப்போம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் மாமலிக்குபா. நலமா இருக்கும்.
3: நலமா இருக்கும். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
4: நலமா இருக்குமா. தலைப்பு சொல்லுங்கம்மா.
3: வினை தூய்மை.
4: புரியல.
3: வினை தூய்மை.
4: வினை தூய்மைன்னா நம்ம
3: அதாவது நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க. வினை அப்படின்னாலே செயல் தான் இல்லைங்களா? அந்த செயல் நல்ல வழியில, தூய்மையான வழியில இருக்கணும். தூய்மையானதாகவும் இருக்கணும். இதுதான் வினை தூய்மை.
4: நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம நேர்மையா நடக்கணும். வாக்குறுதி இருக்கணும். சொன்ன செல்ல வந்து காப்பாற்றணும். நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதுன்னா வாக்கு சொல்லணும். முடியுதுன்னா நம்ம வந்து முடியுதுன்னு சொல்லிடணும். நம்மள வந்து

0: அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரிலாம் வைக்கவே கூடாது. அதனால் அதாவது நாணயம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாக்கு விதிங்கிறதுக்கு. அதனால் நம்ம எதை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும். அதனால் நம்ம தொழில் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற மாதிரி எந்த தொழில் செய்தாலும் நேர்மையாக செய்யணும். அதுதான் சுத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுத்தம்னா நம்ம சுத்தம் பண்ணுறது இல்லை. நம்ம செய்யும் தொழில் வந்து நல்ல நேர்மையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு இது பாதகமாக செய்யக்கூடாது. அதாவது நமக்கு எல்லாம் நன்மை செய்கிறாமல் செய்யணும். இதுதான் என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.
1: வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லா பாடையும்
1: சொல்லுங்க சார்.
2: எது நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய். நல்வினை தீவினை, தீவினை நம்மை பேரறுக்கும் அப்படி சொல்லி எங்க பாட்டி தாத்தெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் மட்டுமே அவங்க தாண்டி, அவங்க சந்ததிகளை தாண்டி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு ஒரு எண்ணமா அமையும்.
1: இன்றைக்கி நேர் நேரத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா வினை தூய்மை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பொருட்பாலில் 66வது அதிகாரத்தில் திருக்குறள் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா, துணை நலம் ஆக்கம் தருவோம், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும், செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய அனைத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம செய்யக்கூடிய செயல் முக்கியம் இல்லைங்க, அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறையும் நேர்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணுங்க. வரக்கூடிய நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: மீண்டும் கலையரசு எதிர்பாராம எனக்கு துண்டடிச்சு
1: பேசுங்க. பேசுங்க,
2: கருத்துக்கள்
1: பேசுங்க.
2: நாம் வந்து நல்ல எண்ணத்தோடையும் நல்ல செயலோடையும் நம்ம வாழ்க்கையை வடிவெடுத்து கொண்டு போகணும். அது மாதிரி நல்ல செயலும் நல்ல வாழ்க்கையும் நம்ம வடிவடைச்சு கொண்டு போற நேரங்கள்ல சமுதாயத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதிவு கிடைக்கும், இன்னார் இவர் இந்த ஊர்க்காரங்கிற ஒரு அடையாளம் கிடைக்கும், இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகன் அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல பெருமை கிடைக்கும். ஆளு தேவதை ஓட்டு செய்யற தவறுகளையும் குறைகளையும் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல அதுக்கான தண்டனைகளையும் கொடுத்துடுறாங்க. அதன் அனுபவபூர்வமா நான் எங்க கிராமத்துல சிலருடைய செயல்பாடுகளை பார்த்து நான் அதனை கணிச்சிருக்கேன். அப்படி அவங்க சீரழிஞ்சு போகணும், அவங்க வாழ்வை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு அல்ல. அவங்களுடைய தவறான கோணம், தவறான செயல், தவறான போக்கு அவங்களை அப்படி கொண்டு போய் விட்டுடுது. அதனால நம்ம தீவினை செய்யக்கூடிய விஷயத்த குடும்பம் தவிர்த்திடணும். பொறாமையும் தாழ்ப்புணர்வும் அப்படிங்கிற தீவனை இருக்கிற நேரங்கள்லயும், மற்றவங்க உயர்வை பார்த்து எல்லாமே கொள்ற நேரங்கள்லயும் கண்டிப்பா அது தவறான ஒரு போக்கு அப்படிங்கறது ஒரு சிலர் உணர்றது கிடையாது. அப்படி உணராத போறதுனால்தான் எதிர்காலத்துல அவங்களுக்கோ இல்ல அவங்க சந்ததிக்கோ ஏதோ ஒரு இடையூறு வந்து சேர்ந்துடும். அதுக்கு பிற்பாடு ஐயோ எங்களுக்கு இப்படி ஆச்சு, எங்க குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற பேசுறது நம்ம காசு கொடுத்து கேட்கணும். அதனால பெற்றோர்களை முன்னுதாரமா இருக்கும், குழந்தைகளுக்கு குறிப்பா வாழ்வில் சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்கணும். எது தீவினை, எது நல்வினை, அந்த நல்வினை கொண்டு போனா நம்ம சமுதாயத்துல எப்படி வாழலாம், தீவினை கொண்டு போனா நம்ம எவ்வளவு சீரழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தோம்னாலே அவங்க பெற்றவங்களை போலவே நமக்கு அவங்களும் நம்மளை போல வாழ கத்துக்குவாங்க. அப்படி அவங்க வாழ கத்துக்கிட்டாதான் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா முரண்பாட்டுக்கு ஒத்து மொத்தமா நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா கத்துல விட்டில் பூச்சிக்கெல்லாம் சீரழிஞ்சு போற ஒரு அவல நிலை வர நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வந்து சேர்ந்துடும். அதனால நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல பதிவு இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியல கூட அவங்களுக்கு உபத்திரம் பண்ணாம இருக்கணும்.
1: கண்டிப்பா
2: அப்படி தொல்லைகள் பண்ணாம இருக்கிற நேரம் கூட கூட நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அப்படி இல்லாம ஒரு முரண்பாடா இருந்தாங்கன்னா இருந்தாலும் ஒரு மோசமான ஆள்பா, இவர்கிட்ட பழகவே கூடாதுப்பா, இவர்கிட்ட பேசவே கூடாதுப்பா, இவர் விட்டு ஒரு அடி என்ன 10 அடி எட்டு நிக்கணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காலங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. நல்ல தலைப்பு இது போல ஆத்திச்சூடி குந்தை வேந்தனையும் திருக்குறளையும் கையில் எடுத்தோம்னா இன்னும்

0: நிறைய தலைப்பு இருக்கு. எங்க நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களும் எங்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அவர்களும் கண்டிப்பாக இது கவனத்தில் எடுத்துக்காங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
1: நன்றிங்க சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், எங்கிருந்தமா பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: இந்த வினை தூய்மை என்ற இந்த பண்பு திருக்குறள்ல அறத்துப்பாலிலும் சான்றோர்களோட வாழ்வியலிலும் மிக முக்கியமாக வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல பண்பு. நாம் நம் இலக்கை அடைய நேர்மையாகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைதான் அந்த வினை தூய்மை நமக்கு உணர்த்துது. நமது நோக்கம் வந்து உயர்ந்ததாக மட்டும் இருந்தா பத்தாது, அதை அடையும் வழிகளும் சரியானதாக இருக்கணும்.
1: கண்டிப்பா.
2: ஒரு செயலை செய்வதால நன்மைகளும் புகழும் நமக்கு கிடைப்பதாக இருந்தா கூட அது பிறருக்கு துன்பம் தராத நல்ல செயல்களாக இருக்கணும். நாம் செய்யும் செயல்கள்ல தூய்மை உடையவராய் இருத்தலே நமது வாழ்வின் தரத்தையும் நமது மதிப்பையும் தீர்மானிக்கிறது. நாம் செய்யும் செயல்கள் எவ்வளவு பெரிய நன்மைகள் தந்தாலும் அது தீமையான வழியில் வருவதாக இருந்தால் அந்த செயலை நாம ஒருபோதும் செய்யவே கூடாது. இதைதான் ஓவதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் அறிவறி வாத்து என்கிறார் வள்ளுவர். நமது புகழை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யாமல் தவிர்ப்பதுதான் அறிவுடையோரது பண்பாகும். தவறான வழியில ஈட்டப்படக்கூடிய செல்வமும் புகழும் நிலையற்றவை. அவை மணல் வீட்டை போல மிக எளிதில் சரிந்து போயிடும். மாறாக நேர்மையான வழியில் படும் கஷ்டங்களும் உழைப்பும் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான நிம்மதியையும் பெருமையையும் தரும். வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் குறுக்கு வழிகளை நாடாமல் மனசாட்சியோட நல்லவைகளை மட்டும் செய்து நம்ம வாழணும். நல்வினைகள் நம்மை சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்தும். தனது தாயின் பசியை கண்டு வருந்தினாலும் பிறர் பழிக்கும் தீய செயல்களை செய்து அந்த பசியை போக்க முயலக்கூடாது என்று வள்ளுவர் சொல்றாரு. என்றால் பசி காண்பானாயின் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை என்கிறாய். எனவே எத்தகைய இக்கட்டான நிலையிலும் நெறி பிறழாமல் நேர்மையாக வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றிமா.
1: வாழ்க வளமுடன். தோழி அழகாக ஒரு திருக்குறள் மூலயமாவே வினை தூய்மை அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பாளையம் அஜின்.
1: சொல்லுங்க சார்.
3: வினை தூய்மை.
1: ஆமாங்க.
3: அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு பாருங்க, அது வந்து குற்றமற்ற செயல்களா இருக்கணும்னு சொல்றார் வள்ளுவர். அதாவது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவைங்கிறார் ஒரு குறள்ல. அதுல என்ன சொல்ல வரார்னா, பிறரை துன்படுத்தி அழ அழ அவர்களிடமிருந்து பறித்த செல்வமெல்லாம் அதை போலவே நம்மை பிறர் துன்படுத்தி தாம் அழ அழ தம்மை விட்டு போய்விடும். ஆனால் பிறரை துன்படுத்தாமல் நல்ல வழியில் சம்பாதித்த செல்வத்தை இழந்து விட்டாலும் மீண்டும் நம்மிடம் வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்றார் மேடம்.
1: பயன் தரும் இல்லைங்களா?
3: ஆமா, கண்டிப்பாக. நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நமக்கும் பிறருக்கும் நன்மையை தரக்கூடியதாகவும் தவறான வழியில் செல்லாததாகவும் பின்னாளில் வருத்தப்படாத வகையிலும் அமைய வேண்டும். இதுதாங்க வினை தூய்மை. வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், எங்கிருந்துமா பேசுறீங்க?
4: நான் பரமக்குடியிலிருந்து ராஜஸ்ரீ பேசுறீங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
4: அதாவது சிறப்பினும் செல்வம் பேரிலும் பிறக்கும்னா செய்யாமை மாசற்றார் கோள்னு வள்ளுவம் சொல்லுது. மிகப்பெரிய செல்வம் கிடைக்கிற நிலையில கூட சூழ்நிலையில கூட தீங்கு செய்யாம இருப்பதுதான் குற்றமற்ற நல்லவர்களோட அடையாளமா இருக்குமா. அதுதான் வினை தூய்மையில ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்யற செயல்கள்ல வந்து குற்றம் இல்லாம இருக்கணும்
1: இல்லையா?
4: பிறருக்கு என்ன பிறருக்கு தான், அதாவது பிறருக்கு என்ன குற்றம் வரும் தமக்கு என்ன தாமே வரும்னு சொல்றாரு வருங்க. பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வந்துருமா, உடனே வந்துரும். அதாவது மறுநாள்லாம் நீங்க ரொம்ப நாளைக்குலாம் நீங்க போட வேண்டியது இல்லை, உடனே நம்மளுக்கு துன்பங்கள் கொடுத்துரும். அதனால நீங்க வினை தூய்மையை வந்து சரியான முறையில செயல்படுத்துது அப்படிங்கிறார் வள்ளுவர். அது என்ன செய்யணும், நம்ம கடமைகளை சரியான முறையில செய்யணும். வினை தூய்மைக்கு பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும். அதாவது செயல்கள்லையும் சரி குற்றம் வாய் வார்த்தைகளையும் சரி

0: வாய் வார்த்தைகள்ல வந்து குற்றம் சொல்லும் போது செயல்களை விட ரொம்ப கொடுமையா இருக்கும்.
1: தூய்மை இருக்கணும்.
0: வார்த்தைகள்லயும் யாரையும் குற்றம் சொல்லாம குற்றம் நம்மள்ட்ட என்ன குற்றம் இருக்குன்னு முத பாக்கணும். ஏன்னா நிறைய பேரு தனக்கு குற்றத்தை வச்சுக்கிட்டு பிறரை வந்து மேற்கோள் காட்டுவாங்க பாத்தீங்களா. அந்த செயல்களை எல்லாம் விடுத்துட்டு நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மகிட்ட என்ன குற்றம் இருக்கு, நம்ம அதுல இருந்து நீங்கிறது எப்படி, ஒரு கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்த அன்பு சைவத்தன்மை இதுகளை எல்லாம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டோம்னாலும் வீட்லயும் நம்ம அமைதியான ஒரு குடும்பத்தை வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம். வெளியில போகும்போதும் நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குங்கம்மா. அதாவது எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் ஒரு கடுமையான சொற்கள் சொல்றவங்கள தீயவர் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க கூட அன்பா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நேர்மையா உழைப்பான் அப்படிங்கிற வார்த்தை தானே.

0: யாரையும் குற்றம் சொல்லாம குற்றம் நம்மள்ட என்ன குற்றம் இருக்குன்னு முதல்ல பாக்கணும். ஏன்னா நிறைய பேரு தனக்கு குற்றத்தை வச்சுக்கிட்டு பிறரை வந்து மேற்கோள் காட்டுவாங்க பாத்தீங்களா. அந்த செயல்களை எல்லாம் விடுத்துட்டு நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மகிட்ட என்ன குற்றம் இருக்கு, நம்ம அதுல இருந்து நீங்கிறது எப்படி, ஒரு கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்த அன்பு சைபுத்தன்மை இதுகளை எல்லாம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டோம்னாலும் வீட்லயும் நம்ம அமைதியான ஒரு குடும்பத்தை வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம். வெளியில போகும்போதும் நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குங்கம்மா. அதாவது எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் ஒரு கடுமையான சொற்கள் சொல்றவங்க எல்லாம் தீயவர் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க கூட அன்பா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாலும் நேர்மையா உழைப்போம் அப்படிங்கிற வார்த்தை தானே வருது. அதனால இதை வந்து சரியான முறையில வகுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையா மாறுவது என்னோட கருத்து.
1: கருத்து பதிவு செய்ததற்கு நன்றிமா. வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. அதாவதுங்க புகழையும் அறத்தையும் தாராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் வெட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்க. வினை தூய்மை அப்படிங்கிறத என்றைக்குமே நம்ம மனசில் வச்சுருக்கணுங்க. நாம் செய்யும் செயல்களில் நேர்மையாகவும் நன்மையையும் கடைபிடிக்கணுங்க. நல்ல செயல்களை செய்வதற்கு முன் அதன் விளைவுகளை முக்கியமாக சிந்திக்கணுமாங்க. தலைப்பு குறித்து பேச இணையக்கூடிய நேர சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாஜா நஜமுதீன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கா மேடம்?
1: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கா மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: வினை தூய்மைன்னு கொடுத்துருக்கீங்க.
1: ஆமாங்க.
2: ஆமா, எந்த ஒரு செயல்பாட்டுலயும் சரி மனசு சரி, அதாவது அகமும் புறமும் தூய்மையோடு செஞ்சோம்னா எந்த ஒரு காரியமும் நல்லா வெற்றி பெறும் மேடம். ஆமா, அதாவது இந்த வினை தூய்மைங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல தூய்மைங்கிறது என்ன, நேர்மையா கூட எடுத்துக்கலாம்.
1: ஆமாங்க, தவறான வழியில இல்லாம நேர்மையான வழியில இருக்கும்.
2: சுத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கை சுத்தம் ரொம்ப அவசியமாங்க எல்லாத்துலயும். கை சுத்தம்ங்கிறது நம்ம கை கழுவுறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அதாவது வந்து நம்ம நேர்மையை கடைபிடிக்கிறதா அப்படி சொல்லுவாங்க.
1: நிச்சயமாங்க.
2: ஆமா, அதனால வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல இறைவனுக்கு பயந்து நேர்மையோட நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பொறுப்போட செஞ்சு முடிச்சோம்டா அந்த வினை தூய்மைங்கிறது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருமா நம்மள.
1: நன்றிங்க சார்.
2: வாய்ப்பளித்த மிக்க நன்றி.
1: வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ சார் வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் சரஸ்வதி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்கள்.
1: தங்களுக்கும் அன்பு வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து சார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: அதாவதுமா, எவன் ஒருவன் இறைவனுக்கு பயப்படுகிறானோ, தன் செய்யும் செயலுக்கு பயப்படுகிறானோ, தவறான காரியங்களையும் பாவ செயல்களும் பிறரை ஏமாற்றும், பிறரை ஏமாற்றுவதுமா எப்படி நம்பிக்கின்றோம், அந்த நம்பிக்கை திறகு என்பது நமக்கு தெரியாதா, நம்ம உள்ளத்துக்கு தெரியாதா, நாம் செய்யற இந்த மாதிரி தீமைகள் தெரியாதா இறைவனுக்கு? அதனால தான் ஆரம்பத்துல குறிப்பிட்டேன், எவன் ஒருவன் இறைவனுக்கு பயப்படுகிறானோ அவன் தவறான செயல்கள் செய்ய முற்பட மாட்டான். அவன் செய்ய முற்பட்டாலும் அவன் அந்த தீய வினை தடுத்து விடுகிறது. இதையும் சொல்கிறது, அவனுடைய அறிவு திறமை சொல்கிறது, இந்த தவறு செய்யாதே, இது தவறான செயல், பிறரை ஏமாற்றி பயத்தை விட உழைத்து சம்பாதித்து அந்த இது தேடி காட்டிருந்தான். வறுமையிலும் அந்த தர்மம் கொடுக்கறான் பாருமா, அவன் தான் சிறந்த. அதாவது இது எதற்காக பதிவு பண்றனா, இப்ப நீங்க கொடுத்திருக்க தலைப்பு வந்து வினை தூய்மை. நாம் செய்யும் தவறுகள் பிறவியில் செய்த தவறுகளுக்கத்தான் மனிதன் வந்து அந்த பாவச் செய்திகளை சுமக்கிறான் என்று புராணங்கள் சொல்கிறது இல்லையா. அந்த புராணங்களுக்கு முற்பட்டு நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு தெரியாமலே செய்வோம், தெரிந்தே செய்வதும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமல் செய்வதும் உண்டு. இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி நிலையில நாம் செய்யும், அதாவது மனைவிக்கு தந்தைக்கு தாய்க்கு செய்யும் துரோகங்கள், சகோதரருக்கு செய்யும் துரோகங்கள், மனைவிக்கு செய்யும் துரோகங்கள், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில துன்பப்படும் செயல்கள். இது மரணத்துக்கு பின்னாடி நமக்கு என்ன வரப்போது நமக்கு தெரியுமா? நம்ம கண் முன்னால பாக்குறோமா? ஆனால் இறைவன் அறிவார். ஏன்னா அதுக்காகத்தான் ஆரம்பத்திலே ஒரு கட்டத்தை சொன்னேன், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவன்.

0: அறியாதவன்னு ஏன்னா அவன் எல்லாத்திலையும் அறியுது. நீ எங்க போய் மறைந்தாலும் சரி அவன் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறான்.
1: தப்பிக்க முடியாது இல்லைங்களா?
0: நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஏமா சில செய்கைகளே வந்து சொன்னாங்களே, நீ எங்க போய் ஒளிந்தாலும் இறைவன் உன்னை பார்த்து கொண்டே
1: இருக்கிறான்.
0: அவன் எங்கெங்கயும் ஒளிவா. இது வந்து முத்தர் நிகழ்ச்சியிலேயே உண்டு, பல நிகழ்ச்சியிலேயே நம்ம கேட்டிருக்கிறோம். இது வந்து நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் வந்து நம்ம மன தூய்மை என்றது, இதய தூய்மை என்றது, அது வந்து அல்லாதான் இயேசுதான் கூட அந்த இதயத்தை வந்து இது பண்ணுவாரு. அதே மாதிரி அனுமன் தன்னுடைய இதயத்தையே திறந்த காய்ப்பாரு ராமாயணத்துல. காரணம் அந்த முத்துக்கள் கொடுக்கும்போது சீதா தேவி அந்த பல்லெல்லாம் கட்டி பார்ப்பாரு, அதுல என்னுடைய ராமர் தெரியுதான். ஆனால் சீதை பிராட்டியார் என்ன என்றாங்க, நன்மை இழிவுபடுகிறது ரான் அனுமன் அப்படின்னு நினைப்பா கிடையாது, அதில் என்னுடைய ராமர் தெரிகிறாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் மன தூய்மைதான் அவசியம். கண்டிப்பா
1: நன்றிங்க சார். பிணை தூய்மை அப்படிங்கிற தலைப்புல பேச வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆமா, திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: வினை தூய்மை.
1: ஆமாங்க.
2: வினை அப்படிங்கிறது செயல்.
1: ஆமா,
2: அதை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வினை தூய்மைங்கிறாரு. அது கற்றோர்கள் செய்யக்கூடிய தலையால கடமை அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. பட்டறிவில அனுபவ அறிவினாலும் கல்வி அறிவினாலையும் நம் செய்யக்கூடிய வினை அப்படிங்கிற அந்த செயல் வந்து தூய்மைப்படணுங்கிறது அதோட நிலைப்பாடு. அந்த வகையில பார்க்கும்போது மனத்துக்குள் உள்ள நிலைதான் வினையாக எழும். மானுட பிறப்புல மற்ற ஏனைய உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு உயிரின் ஐந்து அறிவை நம்ம தேடி பார்க்கும் பொழுது அதாவது அதாவது ஒழுக்க நிலையில வாழுது. மாற்றுக்கருத்து இல்லை. மற்ற விலங்கினங்களாலும் சரி, மரம் தாவரங்கள் செடி கொடிகளும் அதே வினைக்கு உள்பட்ட நிலையில வாழ்ந்தது. ஆனா பகுத்தறிவுப்பட்ட மனிதன் தான் இந்த சீர்கட்டுக்கு உண்டான சிந்தனையில போய் வினை தூய்மையை வந்து வினை இல்லாத செயலாகவே தூய்மை இல்லாத வினையை செய்யும். இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் அந்தந்த நிலை சார்ந்த நூல்கள் இருந்தாலும் வள்ளுவம் வந்து அறத்தை போதிக்குது. அதனால அது வந்து அறநூலாவே நம்ம எடுத்துக்கிறோம். அதுல சொல்லக்கூடிய அத்தனை குறள்களுமே அறம் சார்ந்த குறள்களாவே எடுத்துக்கிறோம். அதை சொல்லி தலையால குரலா ஒரு குரல் போறாரு. மனத்துக்கண் மாசில நாகல் அனைத்தால நாகுல நீரப்பெருன்னு ஒரு குரல் தலையால கிளையாடா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து எல்லா நிலையிலும் அந்த குரலோட பொருள் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவையாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அப்ப வினை தூய்மைனா அது செயல்ல வந்து அந்த தூய்மையை நம்ம நிலை நிறுத்தணும்.
1: கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும்.
2: ஆமா, கடைபிடிக்கணும், அது நிலை நிறுத்தணும். அப்படி செய்யாது. அதனால்தான் வள்ளுவன் 1330 எழுதிட்டு இந்த ஒரு திருக்குறளையும் போட்டிருக்கிறாரு. ஏன்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவையா சொல்லிய வண்ணம் செயல். நான் எல்லா வினைய பத்தி எல்லாம் சொல்லுவேன், வருவேன், போவேன், நான் செயல்ல இருப்பேனா முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடுல சொல்ற. அப்ப மனம் வந்து தலைமையிடமா வச்சு ஐந்து கருவிகளும் நமக்கு செயல்படுது. கண், காது, வாய், மூக்கு இது மாதிரிலாம் செயல்படுதுன்னா இதை கட்டுப்படக்கூடிய நிலை வந்து தலைமையிடம் வந்து மனம். அப்ப மனதை கட்டுப்படுத்துற நிலைக்குதான் இந்த மனத்துக்கண் மாசிலன்னு சொல்றாரு. வாழ்க்கையில விதிக்கப்பட்ட அத்தனை அறங்களும் நீ செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, மனதை சுத்தூய்மையா வச்சுக்கணுங்கிறது ஒரு பொருளா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு கருத்து பாத்தீங்கன்னாக்க, ஏதாவது அறிவினா நாங்க வந்து இப்ப கல்வி படிச்சுட்டோம், அனுபவம் படிச்சுட்டோம், நமக்கு அந்த வினையின் தூய்மையான வினையை செய்யணும், அப்படி செய்யலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்றாரு, அறிவினா ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போட்டுறா கிடைங்கிறார். தனக்கு என்னென்ன துன்பங்கள் வருதோ, என்னென்ன தீமைகள் வருதோ, அதே தீமை தான் பிறருக்கும் வரும். நாம தீமையான விடையை செஞ்சா அதை தவிர்த்துட்டு நல்வினையை செய்யறதுக்கு உண்டான நிலைப்பாட்டுல ஒருத்தர் வரணும் அப்படிங்கறது என்ன செய்தார ஒருத்தன அழகான திருக்குறள் அம்மா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, சிறப்பா பிறருக்கு நம்ம நன்மை செஞ்சா நமக்கு நன்மையான செயலா இருந்தாலும் பிறருக்கு அது தீங்கு விளைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்து காமிக்கிறாங்க. அதான் எல்லா வகைகளும் பாத்தீங்கன்னா மனதாமா எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாராருக்கு யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலைங்கிறார். இதே வந்து நல்வினைக்கு உண்டான ஒரு அற்புதமான அந்த குரல் அதிகாரத்துல நீங்க சொன்ன அதிகாரத்தோடு விரைவு கூடிய அத்தனை குரல் சொன்னாலும் இந்த தீவினைய நல்வினையை உருவாக்குறதுக்கு உண்டான குரல்கள் அத்தனையுமே அதுல அறம் சார்ந்த நிலையில் வருது. எல்லாத்துக்கும் மேல திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேலாளர்கள்

0: வந்து அற்புதமா உரைய உரைப்பாயிரத்துல போடுறாரு. விதித்தனை செய்தலும் விலக்கி என்ன ஒழித்தலும் ஒரு வரி போட்டிருக்காரு. அப்போ மனிதன் வந்து அறம்படி வாழணும்னாக்க உனக்கு வந்து நல்வினை நல்வொழுக்கம் நல்லறத்தை என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அதன்படி நீ செஞ்சினா இணை தூய்மை உனக்கு கிடைக்கும். அதை தாண்டி தீயவினை செஞ்சா இணை தூய்மை அங்க கிடைக்காது அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாரு. அதனால இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இது மாதிரி ஒரு தலை அதிகாரத்தின் தலைப்பு எடுத்து அந்த வினை தூய்மைன்னு சொல்லும் போது நம்ம மனம் வந்து இதுல வந்து செம்மைப்படுது. இந்த நிகழ்ச்சியில கேட்க போகும்போது இந்த குரலோட பொருள் குரல் சொல்லி குரலோட பொருள் ஆராய்ஞ்சு அதனுடைய நடக்க ஆரம்பிச்சு மனம் செம்மைப்படும். அப்போ ஒரு தனி மனிதனை வந்து புதுச்சேரி வானொலி வந்து அற வழியில கொண்டு போய் இல்ல சேர்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தலைதான் இந்த வணக்கம் சொல்றோம். இலக்கிய மனம்ங்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்ம பொதுவா நம்ம இப்ப சென்னை வானொலியில ஒரு காலத்துல போச்சு. இப்போ வந்து குரல் வெள்ளிக்கிழமை நீக்க வந்து இலக்கியம் அறிவோன்னு போடுறீங்க. அப்போ இலக்கியம் அறிவுங்கிற செய்திகள் எல்லாம் தனி மனிதனோட அறம் மேம்படுறதுக்கு உண்டான மனம் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வழிமுறைகள் அதுல இருக்கணும். அதனால நிகழ்ச்சி வழியிலாக இதெல்லாம் நம்ம வந்து புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்துல கேட்கும் போது தனி மனிதன் வாழ்க்கையில அறம் ஒழுக்கம் சிந்தனைக்கு ஒப்பிட்டு கொண்டு போற மாதிரி இந்த செயல் திட்டங்கள் நடக்கிறதுக்காக மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்று.
1: இன்றைய நேயர் நேரம் பார்த்தீங்கன்னா வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்புல ரொம்பவே அழகா போயிட்டு இருக்குங்க. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மேடம்.
1: வினை தூய்மை.
2: அப்படின்னா என்ன மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: அதாவது நம்ம வினை அப்படின்னா செயல் இல்லைங்களா, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து தூய்மையானதா இருக்கணும். அதாவது நேர் வழியில நேர்மையான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி. அதாவது செய்யக்கூடிய செயல்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். எது முக்கியமான செயல், எது தேவையற்ற செயல். தேவையற்ற செயல்ல நம்ம ஈடுபடலைனாவே தேவை உள்ள செயலுக்கான நேரம் அப்படிங்கறது இருக்கும். சொல்லுவாங்க எந்த செயல்களை எந்த நேரத்துல எப்படி செய்யறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்னு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நேர மேலாண்மை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை எதற்குரிய நேரத்துல எப்படி செய்யறது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். சில செயல்கள் செய்வதற்கு சில பேருடைய அந்த உறுதுணை அப்படிங்கறது தேவை. சில செயல்கள் நாமளாகவே செஞ்சிடலாம். சோ ஒரு திங்க நம்ம செய்யறோம்னா நேர்த்தியாக செய்யறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடணும். ஏதோ ஒரு காரியத்தை எடுத்தோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு இல்லாம நேர்த்தியான அந்த ஒரு விஷயத்த நெளிவு சுழிவுகள் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அந்த செயல்பாடுகளை செய்யணும். இப்போ காரியங்களை செய்து வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிற வரலாற நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த காரியத்தை எப்படி செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு என்ன சூத்திரங்கள், அதாவது என்ன மாதிரியான வழி ட்ரிக்ஸ் டாக்டிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வரலாறுகள்ல பார்த்து புரட்டினாவே நமக்கு ஒரு ஐடியா அப்படிங்கறது கிடைக்கும். அதே மாதிரி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை நேர் வழி கொண்ட செயல்பாடுகளில் செய்யறதுக்கான ஒரு முயற்சிகளும் ஈடுபடணும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இளைய வயதுல ஒரு காரியத்தை குழந்தைகள் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சில அப்சக்கல்ஸ் அப்படிங்கறது வரும். அப்ப பெரியவர்கள் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கறத செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ எப்பப்பெல்லாம் செயல்பாடுகள் செய்யும் பொழுது ஸ்டக் ஆறாங்களோ அப்போ அந்த ஸ்டக் அந்த அப்சக்கல்ஸ்க்குரிய அந்த காரணிகளை கலைந்தெறிந்து அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம எடுத்தோம்னா அதற்குரிய அந்த க்ளோஷர் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம வினை திட்பமாக செய்யணும் அப்படின்னா உறுதி கொண்ட எண்ணம் அப்படிங்கறது வேணும். யோசிச்சு பாருங்க, சில பேரு இந்த காரியத்தை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா பேரல இன்னொரு காரியம் வந்துடும். சோ நாய் வாய் வைத்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒன்னு எடுத்தோம் முழுமையாக முடிச்சுட்டு அப்புறமா தான் இன்னொரு காரியத்திற்கும் போகணும். இப்போ செயல்பாடுகளிலேயே குறைபாடு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன, அந்த செயல்பாடுகளை நேர்த்தியாக செய்யல அல்லது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நுட்பம் அதை மிஸ் ஆகுது. அப்போ எப்படி செய்யறோங்கிற ஒரு நுட்பம் மிஸ் ஆகிறதுக்குரிய காரணிகளை நம்ம கலைந்தெறியணும். எல்லாவற்றிற்கும் மேலாக செய்யக்கூடிய வேலையில் நேர்த்தி அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்களை பீரியாடிக் இன்டர்வல்ஸ்ல நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து இதர விஷயங்களுக்காக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் சமயத்துல நம்ம எப்படி எஃபர்ட் போடுறோம், அந்த போடுற எஃபர்ட் கரெக்ட் டைரக்ஷன்ல இருக்கா, அதே மாதிரி நம்ம துவண்டு போகாம இருக்கிறோமா, நேர்கொண்ட பார்வையோடு இருக்கோமா, அதே மாதிரி அந்த செயல்பாடுகளை நம்ம கலைந்தெறிவதற்கான அந்த நுட்பம் அப்படிங்கிறது இருக்கா, அந்த செயல்பாடுகளை செய்வதற்கான ஞானம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைவாக சில காரியங்கள் நமக்கு நினைச்சப்படி அப்படி கை கூடாது. அப்போ செயல்பாடுகள்ல ஏதோ ஒரு பிழை விட்டுருக்கோம், அதை எந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்த்து ட்ராக் பண்ணி அதை

0: கரெக்டா அனலைஸ் பண்ணி அதை திருத்தி கொண்டோம்னா ஃபோர் கமிங் டேஸ்லயே நம்ம ஸ்டக் ஆக மாட்டோம். அதே மாதிரி நம்ம சரியான செயல்பாடுகளை உரிய நேரத்துல செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு மனுஷனுக்கு மற்றவங்களுக்கு முன் உதாரணமாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஆக மனோதிடமும் கூறிய சிந்தனையும் நேர்கொண்ட பார்வையும் நம்மளுடைய செயல்பாடுகளை நேர்த்தியாக செய்வதற்கான ஒரு காரியமாகவும் இருக்கும்.
1: செயல்ல நேர்மையும் இருக்கணும் இல்லைங்களா?
0: ஆமா கண்டிப்பா.
1: நன்றிங்க சார், கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நம்முடைய நேரம் போயிட்டுருக்குங்க. ஓவோதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர். அதாவதுங்க, மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயன்றின்றவரை நம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் அப்படிங்கிறதாங்க இதோட அர்த்தம். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க சார்.
2: வானொலியில வந்து உண்மையே பேசணும். ஏனென்றால் ஒளிப்பு அதாவது தொலைக்காட்சியில என்னாலும் சொல்லலாம், ஆனா வானொலி என்பது அகில இந்திய வானொலின்னு சொல்றாங்க. உண்மைதான் வரும், உண்மைதான் பேசுவாங்கன்னு சொல்றேன். அதனால நம்ம எப்பயுமே வந்து வானொலியில பேசும் போதும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும்,
1: கண்டிப்பா
2: நன்னடத்தை கடைபிடிக்க வேண்டும்.
1: கண்டிப்பா சார்.
2: வானொலி நேயர் எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குமா, எங்க போனாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு வானொலி நேயர் சொன்னா அவங்க கூட்டு முதல்ல நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ல முதல்ல பேச வைக்கிறாங்க. ஏங்கோட்டத்துல ஒரு ரெண்டு நாள் ஒரு விழா நடந்திருந்தோம். அந்த விழாவுக்கு நான் போனதெல்லாம் வந்து எல்லாம் சும்மா அப்பப்போ கூப்பிட்டே இருந்துறாங்க. அந்த போனவங்க என்ன பண்றாங்க, எங்க ஊருக்காரங்க ஒரு வானொலி நேரம் நல்லா பேசுவான்னு சொல்லி ஒன்னு மாட்டி
1: விட்டாங்கன்னு.
2: நம்ம வானொலியில பேசுறது நீங்க தலைப்பு கொடுக்குறீங்க, நம்ம பேசுறோம் போறோம் பரிமாற்றம் பண்ணி, அவங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்க என்ன போக்குறாங்கன்னு நமக்கு என்ன தெரியாது. அப்புறம் நடந்த சம்பவம் நடக்கக்கூடியது நம்ம வானொலியில இப்படி எல்லாம் நாங்க இருக்கிறோம் போறோம் பேசுறோம் என்ன டீம் இருக்கிறோம் இப்படி எல்லாம் வானொலி தான் எங்களை புழ வச்சுன்னு சொன்னதும் அவரு ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது சென்னையில. உடனே வானொலி நேரம் கூப்பிட்டோமே அவர் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போன் நம்பரை வாங்கிட்டு மாதந்தோறும் நீங்க அந்த விழாவில் வந்து பேசணும், நீங்க என்னென்ன வானொலியில பேசுறீங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு ஒரு பாராட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கலமா, இது வானொலிக்கு கிடைக்கும்.
1: இன்னைக்கு நீங்க வினை தூய்மைங்கிற தலைப்புல என்ன சார் சொல்ல போறீங்க?
2: என்னங்கம்மா,
1: இன்னைக்கு நீங்க வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்பு குறித்து என்ன பேச வரீங்க?
2: வினை தூய்மைனா நம்ம செய்கின்ற வினை வந்து கண்டிப்பா எக்காலத்திலும் நம்ம பரம்பரையே பாதிக்குமா. என்ன பொறுத்து
1: பாத்தீங்கன்னா,
2: அதாவது இன்னைக்கு காலில் கூட பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் சொன்னாரு, முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம் சொல்றீங்களே, முன் நம்ம செஞ்ச பாவம் நாயனம் செஞ்ச நாயம் அந்த பாவத்தை போக்குன்னு நம்ம பேரன் கேட்கறான்னு சொன்னார சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீதான் அந்த முன்ஜென்மத்துல பேரனா இருந்தாரு. அப்ப ஒரு ஒரு செயல்கள் செய்யும் போதும் கண்டிப்பா நம்ம செஞ்சாலும் நம்மளுடைய தலைமுறைகளை கண்டிப்பாக கேட்கும். அதனால நல்லதே சொல்லணும், நல்லதே நினைக்கணும்னு நான் சொல்றேன்.
1: நன்றிங்க சார், நிகழ்ச்சியில் கலந்து. நன்றிங்க சார். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைந்து பேசுவோம் நேயர்களோடு. அம்நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வினை தூய்மை.

0: இன்றைய நேயர் நேரம் பார்த்தீங்கன்னா வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்பில் ரொம்பவே அழகாக போயிட்டு இருக்குங்க. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க?

0: ரெண்டு கிருப்பும் ஆறு முந்து கிருப்பும்
1: சொல்லுங்க சார்.
0: அதாவது சார், வெளித்து போன்றது நம்ம எண்ணங்கள் சார், நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் சார். சொல்லுவது ஒண்ணு செய்து உணரக்கூடாது
1: கண்டிப்பா
0: ஒண்ணு. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணி எண்ணியாக எதிர் எண்ணீர் திணியாக பெறும். இந்த குரல் படி நம்ம நடந்துச்சுங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வாய்ப்பிருங்க. அதாவது மனசிட்டு ஒருத்தரை கெடுக்கும்னு நினைச்சா அது வந்து தப்புங்க. அது உள்ளண்டு வைத்து புறமுண்டு பேசுவார் உறவு கலாமை வந்து அந்த மாதிரி உறவுகள் கூட கட் பண்ணணும். ஆமா, அடுத்து இன்னொரு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டோம்னா அதுக்கு இதோ ஒரு குரல் ஒண்ணு சொல்லிக்காரு, சிவக்குன்னா முற்பயிற்சியும் நமக்கு என்ன பிரபல் தாமையே வரும். ஆமா, அது கண்டிப்பா வாழ்க்கையில அவனுக்கு நாங்களாம் ஒரு சின்ன ஒருத்தருக்கு தான். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையா இருக்க நினைப்பேன். அடுத்தது எந்த மனசாரும் நினைக்க மாட்டேன். சப்போஸ் அப்படி நினைச்சேன்னாவே அடுத்த நிமிஷம் கட்டணும். ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவனுக்கு விடக்கூடாது, அவன் எந்த ஒன்று பார்க்கணும்னு சொல்லி சொல்லிடுவேன். வீட்டில் பேசுவேன், ஏங்க என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க வீட்டில். அம்மா சொல்ல ஏய் இப்ப சொல்லாத, என்னப்பா சொல்ற நீ சொல்ல சொல்லுவாங்க, இப்ப சொல்லுவாங்க ஏங்க இப்ப சொல்லாதீங்க. ஆனா சுவாமி சொன்ன அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா காட்டும். அதாவது என்ன, அது எண்ணங்க நம்ம நல்ல எண்ணம் வந்தீங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வர முடியும் சார். ஒரு நேரம் சொன்ன மாதிரி நம்முடைய எண்ணங்க நல்லா இருந்துச்சிங்க பாக்குற எல்லாருமே அவரா அவர் நல்ல மனுஷன் அதுல கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு நம்ம அந்த நம்ம பயன்படுத்தி அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா வாழ்க்கை என்னைக்கு வாழ்க்கை சார்.
1: நன்றிங்க, வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் கிராமம் ஆறு முருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: எப்படி மேடம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
2: திருவள்ளூர் சொல்லியிருக்காரு, தீயனால் சுற்ற பொண்ணு உள்ளாறு ஆறி வீடம், நாவினால் சுற்றவடு ஆறாது. அது அதுக்கு அர்த்தம் வந்து வாயா பேசறது வந்து அவங்க என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஞாபகம் அப்படியே இருக்குமா. நம்ம இதே வந்து ஒரு தீ பட்டுனா நம்ம குணம் ஆயிடுமா. அவன் அதே போல ரஜினி மூவில வந்து ராஜா சின்ன ரோஜா அந்த மூவின் பாக்குறான், தினை வீதித்தவன் தினை யாரப்பான், வினை வீதித்தவன் வினை யாரப்பான், நல்லது நல்ல நன்மை ஒன்று செய்ததுக்கு நன்மை வந்தது அப்படின்ட்டு ஒரு பாட்டே இருக்கு. அப்புறம் வந்து அடுத்த நண்பர்களுக்கு வந்து எந்த தீங்கும் கெடுதலும் நம்ம செய்யக்கூடாது. அதான் மேடம் என்னுடைய கருத்து, வர நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கண் படினும் இழிவந்த செய்யா நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் துன்பத்தில் சிக்குண்டாலும் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக இழிவான செயல்களை ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டாங்களாங்க. நேர்மை, ஒழுக்கம், பொறுப்பு, இரக்கம், உதவும் மனப்பான்மை, இது கூட வினை தூய்மையின் அடிப்படை தாங்க. நமது செயல்கள் நம்முடைய குணத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றன. நல்ல செயல்களின் மூலம் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை ஏற்படும். எனவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணத்துடன் செயல்படணுமாங்க. நல்ல செயல்கள் தான், அதாவது நம்முடைய எண்ணம் இருக்கு இல்லைங்களா, நல்ல எண்ணம் மட்டுமே நல்ல செயலுக்கு அடித்தளம், நல்ல செயல் நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம். முயற்சியால் கிடைக்கக்கூடிய சிறிய வெற்றி கூட பெருமையானது தாங்க. ஆனால் தவறான வழியில் கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நமக்கு தராதாங்க. நீண்டகால மகிழ்ச்சியை நமக்கு அளிக்காது அப்படிங்கிறது உறுதிங்க. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைந்து பேசுவோம் நேயர்களோடு, வினை தூய்மை என்ற தலைப்பில்.

இன்றைய நேயர் நேரம் வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்பில் நேயர்களோட அவங்களுடைய கருத்துக்களோட ரொம்பவே அழகாக வளம் வந்துட்டுருக்கு. நாம் என்ன செய்கிறேன் என்பதை காட்டிலும் நான் செய்வது சரிதானா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வது தான் வினை தூய்மையின் முதல் படி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட செய்யக்கூடிய சிறிய செயல்களில் கூட வினை தூய்மையை கடைபிடிக்கலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பிறருடைய உரிமையை மதிப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நேர்மையான முறையில் நிறைவேற்றுவது, பிறருக்கு உதவும் போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவது, இவை அனைத்துமே

இணைத்தூய்மையின் வெளிப்பாடுகள் தாங்க. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். பெற்ற தாயின் பசியை கண்டு வருந்து நேர்ந்தாலும் சான்றோர் மதிப்பதற்கு காரணமான இழிவற்ற செயல்களை ஒருவன் செய்யக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நாம் எவ்வளவு உயரம் செல்கிறோம் என்பதில் மட்டுமில்லைங்க, அந்த உயரத்தை எந்த வழியில் அடைந்தோம் என்பதுதான் முக்கியம். எனவே எண்ணத்தில் தூய்மை, சொல்லில் நேர்மை, செயல்களில் அறம், இந்த மூன்றையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்வோம். நல்லதை நினைப்போம், நேர்மையாக செய்வோம், நம் செயல்களால் நன்மையை விதைப்போம். அதுவே வினை தூய்மை. செய்யக்கூடிய செயல் எப்போதுமே நேர்மையான முறையிலும் தூய்மையானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோங்க. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைந்து பேசுவோம்.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரம் நம்ம சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு வினை தூய்மை அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அழகொண்டு எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு போய்விடும். நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும். வரக்கூடிய நேர சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். எங்க சார் பேசுறீங்க? வினை தூய்மை இல்லைங்களா. வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம் குணத்தின் அடையாளமாகிறது. அதனால் செயலில் வெற்றி மட்டும் போதாது, அந்த

வெற்றி எந்த வழியில் கிடைத்தது என்பதுதான் முக்கியம். நல்லதை செய்வோம், நேர்மையான வழியில் செய்வோம். நம் செயல்களால் நம் வாழ்க்கையையும் சமூகத்தையும் உயர்த்துவோம். நல்ல செயல்களை நம் வாழ்வின் வழக்கமாக்கிக் கொள்வோம். நல்ல செயலே நல்ல வாழ்க்கையின் அடித்தளம். அமர்ந்தர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி வரும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறும் இந்நிகழ்ச்சி வினை தூய்மை என்ற தலைப்பில் வலம் வந்த இன்றைய நேயர் நேரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
0: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
0: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இன்றைய காலகட்டத்தில் இருசக்கர வாகனங்கள் நம்மளுடைய அன்றாட பயணத்தின் முக்கிய அங்கமாக ஆகிடுச்சு. ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு, தொழில், வணிகம், இப்படி பல்வேறு தேவைகளுக்காக இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்தி வரோம். இருசக்கர வாகனங்களில் ஏற்படும் பொதுவான பழுதுகள் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, வாகனத்தை எத்தனை காலம் இடைவெளியில் பராமரிக்கணும், பாதுகாப்பான பயணத்திற்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சானு இருக்கிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
4: ஐடிடபிள்யூ முடிச்சு ஒரு சர்வீஸ் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு நான் தனியாக ஷாப் வச்சுருக்கேன்.
3: இப்போ நிறைய தொழில் இருக்குது சார், நீங்கள் ஏன் இந்த இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழிலுக்கு ஆர்வம் வந்துச்சு?
4: எனக்கு பைக்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் பைக்கில் வந்தேன். ஆர்டர் பண்ணது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்தேன்.
3: அதாவது பைக் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
4: பிடிக்கும்.
3: அதனால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த தொழிலில் உங்களுக்கு நாட்டம் வந்துருச்சு.
4: ஆமாம் ஆமாம்.
3: இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க?
4: இப்போ தான் மேட்டுப்பாளையத்தில் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன்.
3: எவ்வளோ இடத்தோட வச்சுருக்கீங்க?
4: 10x சைஸில் வச்சுருக்கணும்.
3: நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு கடை வைக்க மூலதனம் எவ்வளோ தேவைப்படும், டூல்ஸ் வாங்கணும், இடம் தேவைப்படும், இதெல்லாம் எவ்வளோ இருந்தால் ஒரு கடையை ஆரம்பிக்கலாம்?
4: ஒரு கடை ஆரம்பிக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சம் ரூபா தேவைப்படும். ரேம்பு, டூல்ஸ் வாங்குறது, கம்ப்ரஸர் போகிறது, எல்லாமே ஃபுல்லானால் 1.5 லட்சம் ரூபா ஆகும்.
3: டூ வீலர் மெக்கானிக் வேலை செய்கிறீங்க, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் சொல்லுங்களேன்.
4: ரிங்ஸ், ஸ்பேனரு, கட்டிங் பிளேயர், நோஸ் பேர், லாக் பேரு, மேக்னெட் புல்லர்லாம் வேணும். அதுக்கு கிளச்சு புல்லர், கிளச் கட் நைட்டு புல்லர், ஃபோர் கலர் புல்லர், அதெல்லாம் தேவைப்படும். இதே ஸ்பெஷல் டூல்லாம் நிறையா இருக்குது. அதில்
3: பொதுவாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி என்னென்ன பழுதுகள்லாம் வரும், அதை ஆரம்பத்தில் எப்படி கண்டறியுது?
4: 2500 கிலோமீட்டருக்கு ஒரு ஆயில் மாற்றினேன் வச்சுக்கலாம், இன்ஜின் நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முன்னாடி வாட் வாஷ் பண்ணால் உங்களுக்கு டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுது, சேர் அடிக்கு மறுகாட்டில், அது மறுகாட்டில் துருப்பிடிச்சு இந்த போல்டு வீணாகி, அதுக்கு முன்னாடி ஒரு வாட் வாஷ் பண்ணால் அந்த போல்டுலாம் துருப்பிடிக்காது, மெயின்டெயின் பண்ணால் வண்டி நல்லா இருக்கும்.
3: உங்கள் கடையில் நீங்கள் மட்டும் தான் வேலை செய்கிறீங்களா?
4: இல்லை,
3: தொழிலாளர்கள் இருக்காங்களா?
4: ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க.
3: ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் பழுது பார்ப்பீங்க?
4: ஒரு நாளைக்கு ஒரு 6 வண்டி பார்ப்போம். சில்ட்ர வேலையிலேருந்து சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம்.
3: அதிகமாக என்னென்ன வேலையெல்லாம் வருது?
4: அதிகமாக இன்ஜின் ஒர்க்கு, சர்வீஸ் வரும்.
3: ஒரு சர்வீஸ் எவ்வளோ வாங்குறீங்க?
4: சர்வீஸ் 600 லேபர் வரும், ப்ளஸ் வாட்டர் வாஷ், ப்ளஸ் ஸ்பேர்,
3: அதோட சேர்த்து 600 அந்த ஏன்னா டூல்ஸ் போயிடுது வாங்கணுன்னா?
4: இல்லை, நம்மளே வாங்கி போட்டு வண்டியை கட்ட ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
3: ஒருத்தர் சர்வீஸ் வராரு, அவர் எத்தனை நாளுக்குள்ள நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம்? ஏன்னா வண்டி ரொம்ப முக்கியம் அவருக்கு.
4: ஓகே, ஜென்ரல் சைஸ் நம்ம ஒரு நாளாக குத்துருவோம், இன்ஜின் ஒர்க்லாம் 2 டேஸ் ஆகும். கம்பெனி கேட்ட மாரி என்ன ஸ்பேர் கிடைக்கல, ஆர்டர் போடுனா அது டைம் ஆகுங்க.
3: பொதுவாக வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா காலையில் ஸ்டார்ட் ஆக மாட்டேது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
4: ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா பிஎஸ்6ஆ பிஎஸ்3ஆ பார்க்கணும், பார்த்துட்டு பெட்ரோலுக்கு தான் செக் பண்ணணும், கூலிங் டைமில் கொஞ்சம் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
3: இப்போ நீங்கள் வேலை கற்றுக்கும் போது என்னென்ன டூ வீலர் வாகனம் இருந்தது?
4: நான் வேலை கற்றுக்கும் போது BS3 BS4 வந்துச்சு, இப்போ நான் கடை வச்ச பிறகு BS6லாம் வந்துடுச்சு.
3: இந்த டூலரில் பழுது பார்க்கும்போது ஏதாவது இந்த வண்டி எனக்கு சிரமமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா? என்ன பண்ணாலும் இது சரியாக மாட்டேதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? ஏதோ ரிப்பேர் கஷ்டமாக இருக்குது அந்த வேலை.
4: டைம் எடுத்து நம்ம பண்ணிப்போம், அதுக்கேற்றமாரி டைம் ஒதுக்கிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிட்டு அந்த கஷ்டமான வேலையை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போம்.
3: இப்போ வண்டியில் பேட்டரி, ஸ்பார்க் பிளக், இன்ஜினு, இது தொடர்பான பராமரிப்பில் வாகன உரிமையாளர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும்?
4: இப்போ வண்டியெலாம் மொத்தம் BS6 வண்டி, எல்லாருக்குமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பேட்டரி. அதுமாரி 2 லிட்டர் மேலே தான் பெட்ரோலே மெயின்டைன் பண்ணணும் டேங்கில், அதுக்கு தான் எல்லாமே வேலை செய்யும், இன்ஜெக்ட் போக எல்லாமே வேலை செய்யும்.
3: பேட்டரிலாம் எத்தனை நாளைக்கு மாற்றணும் அது மாதிரி என்ன இருக்கா?
4: 2 வருஷத்துக்கு ஒரு அடி மாற்றி மாத்திரமே தான் இருக்கும்.
3: இன்ஜின் தொடர்பான அந்த பராமரிப்பில் அந்த வண்டி வச்சிருக்கிற எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
4: இப்போ மார்னிங் எத்தனை வண்டி ஏறிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிடெட் கொடுக்காமல் இருக்கணும், வண்டி நல்லா ரேஸ் பண்ணக்கூடாது, ஆயில் வந்து சம்பில் இருக்கும், உடனே ஆயில் ஏறதுக்கு ஒரு டைம் ஆகும். நீங்கள் ஒரு 10 செகண்ட் ஓட விட்டு வண்டி ஏற்றிங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் பொறுமையாக ஏறி எட்டுக்கு எல்லா ரகலாம் கேன்சல் போனால் லைஃப் லாங் வரும். ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுது நீங்கள் டப்புன்னு ரேஸ் பண்ணிங்கன்னா 25 உங்களுக்கு இன்ஜின் வேலை வச்சிடும். 50 கிலோமீட்டர் ஓடுனா காலைல

0: சம்பளம் ஆயில் ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுமாதிரி ஒரு 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் ஓட விட்டு வந்ததுல வண்டி நல்லா இருக்கும். எல்லாமே 3 செகண்ட் 4 செகண்ட் ஓட விட்டாலே நல்லா இருக்கும். அந்த பிரச்சனைக்கு
1: நீங்க சொல்ற மாதிரி நைட்டு வண்டி விட்டுறோம் வீட்டில், காலையில் பெண்களாகட்டும் அவங்க வண்டி சின்ன வண்டி எடுத்துக்குவாங்க, ஆண்கள் வந்து கீர் வண்டி எடுப்பாங்க. காலையில் வண்டியை முதல் முதலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம்?
0: ரெண்டுமே கார் செக் பண்ணிக்கலாம், பிரேக்கு அவ்வளோதான் செக் பண்ண போதும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஓட விட்டாலே வண்டி நல்லாயிருக்கும்.
1: வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட விடணும்,
0: ஒரு 10 செகண்ட் ஓட விட்டாலும் போதும்.
1: உடனே எடுத்து உடனே ஓடக்கூடாது,
0: உடனே போகக்கூடாது. அது வந்து பிஸ்டல் லைஃப் வருது உங்களுக்கு.
1: காலையில் வண்டி எடுக்கும்போது டயரெல்லாம் காத்துருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்க, ஏன் செக் பண்ணணும்?
0: மெயின்டெனன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே. எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து ஏர் செக் பண்ணிடும்.
1: காற்று இல்லாததால் வண்டிக்கு ஏதாவது பழுது ஏற்படுமா?
0: காலையும் வண்டி உங்களுக்கு எடுக்கிற டைம் இருக்கும், பிரேக் வச்சு ஆப்லிங் ஆகும், அதுமாதிரி ஃபால்ட்டு வரும் உங்களுக்கு.
1: சிலது வண்டி காற்று கம்மியாகுதுன்னா எதனா பழத்தில் வந்தாலும் டபக்குன்னு அந்த வீல்
0: சவுண்டு, ஆமாம் வீல் பெண்டாக கூட வாய்ப்பு இருக்கும்,
1: வாய்ப்பு இருக்கும்
0: வீல் பெண்டாக வாய்ப்பு இருக்கும்.
1: டயர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும்?
0: டயர் வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் ஒரு மாத்திரமே இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணணும் டயர். அதாவது யார் வீக்லி ஒரு வண்டி யார்ச்சி பண்ணாலே டயர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் காற்று இல்லாமல் ஓட்டிங்கன்னா டயர் சீக்கிரமாக தேவை வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு.
1: பிரேக்கு சரியாக பிடிக்கலன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எப்படி இருக்கணும் பிரேக்கு சரியாக இருக்கிறதுக்கு?
0: பிரேக்கு வீக்லி ஒன் டைமு, பிரேக்கு செயின்லாம் மெயின்டைன் பண்ணாலே போதும். பிரேக்கு வீக்லி ஒன் டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
1: சின்ன வண்டியில் லேடிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அந்த வண்டியில் பிரேக் எப்படி இருக்கணும்? எந்த பிரேக்கை பிடிக்கணும்? எந்த ரெண்டு பிரேக்கும் பிடிக்கணுமா?
0: ரெண்டு பிரேக்கில் லெஃப்ட் சைடு பிடிக்கலாம். இப்போலாம் காமோ பிரேக் தான் ஆகுது, அதனால் ரெண்டு பிரேக் பிடிச்சாலே உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது.
1: ரெண்டு பிரேக் பிடிச்சா பாதுகாப்பாக இருக்கும்,
0: இப்போ பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வரதுலாம் காமோ பிரேக் தான் வருது, அதனால் வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது, ஸ்கிட் ஆகாது உங்களுக்கு. அதுதான் காமோ பிரேக் கொடுத்தாங்க.
1: இப்போ ஆண்கள் ஓட்டுற அந்த கேர் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரேக் ஒன்று தானே?
0: அதில் அதுக்கும் காம்போ பிரேக் தான் இப்போ எல்லாமே வருது, அதெல்லாம் ஸ்கிட் ஆகுது, வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. இப்போ ஏபிஎஸ்லாம் வந்தோன்னா பிரச்சனை இருக்காது.
1: இப்போ வந்து வண்டியில் வந்து கிக்கரை அடித்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போலாம் வந்து
0: செல்ஃப் வந்துச்சு.
1: இப்போ ரெண்டுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டு.
0: மார்னிங் மட்டும் நீங்கள் கிக்கர் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும், மற்றபடி எல்லாம் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்னிங் ஒன் டைம் மட்டும் நீங்கள் கிக்கர் வச்சா கொஞ்சம் வண்டி நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும்.
1: செல்ஃபும் இருக்குது கிக்கரும் இருக்குது, அப்போ அந்த வண்டி எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்?
0: நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி செல்ஃப் தான் இப்போ இருக்கும். அப்போ டிராஃபிக் நிற்கிறோம், கிக்கர் வச்சா டைம் ஆகும், அதை செல்ஃப் போட்டு நம்ம எடுத்துன்னு போகலாம். காலை மட்டும் கொஞ்சம் கிக்கர் வச்சா கரெக்டாக இருக்கும்.
1: இப்போ எல்லாம் இன்ஜின் ஆயில் மாற்றணும், அப்படி சரியான நேரத்தில் மாற்றலாம், ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா?
0: ஆமாம் சார், 2500 கிலோமீட்டர் ஓடி கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். இன்ஜின் ஆயில் வரும், அதில் ஆயில் ஃபில்டர் ஒன்று வரும், ஆயில் ஃபில்டர் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஜின் கொஞ்சம் வேலை இருந்தால் சீக்கிரமாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஆயில் சின்ன வண்டியெலாம் கீர் பாக்ஸ் ஆயில் வரும், பெரிய வண்டியெலாம் வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் தான் வரும்.
1: சில வண்டி நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்குறோம் சார், டூ வீலரு ஓட்டிக்கிட்டு போகும்போது அவ்வளோ புகை அடிக்குது, பின்னாடி புகை மண்டலமாரே இருக்குது. நாங்களும் போகும்போது சார் உங்கள் வண்டி புகை அதிகமாக அடிக்குது, அது கொஞ்சம் பார்த்துங்கன்னா சொல்லிட்டுலாம் போவோம். ஏன் அது மாதிரி சில இது வண்டியில் அது மாதிரி?
0: அது வந்து அதான் 2500 கிலோமீட்டர் ஆயில் செக் பண்ணாமல் ஓட்டுறது அந்த பிரச்சனை வருது. அது வந்து சிலிண்டர் கிட்ட வீக் ஆகிடுச்சது, ஆயில் மாற்றாமனா பிஸ்டன்லாம் வரும், அதில் தேஞ்சி அதுமாரி வந்து புகை அடிக்கிறது. வந்து இன்ஜினில் வந்து புகையாக வரும் தான் அது.
1: பெட்ரோல் செலவை குறைச்சி வாகனத்தினுடைய மைலேஜை நம்ம சீராக வச்சுக்கணும்னா நம்ம வண்டி ஓட்டுறவங்க அந்த உரிமையாளர்கள் என்னென்ன பராமரிப்பு முறைகளை பின்பற்றலாம்?
0: எவ்ரி 3000 கிலோமீட்டரோடு ஜென்ரல் சர்வீஸ் விட்டால் வண்டி நல்லாயிருக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வண்டி சார் நல்லாயிருக்கும்.
1: நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடலை சொல்லுங்களேன்.
0: ஊரம் படத்துலேருந்து மூச்சவை பேச்சவை.
1: ஊரும் பிளட்டு.
0: ஆமாம், ஊரும் பிளட்
1: அந்த படத்துல.
0: ஆமாம், அந்த படத்துலேருந்து.
1: என் மூச்சவை பேச்சவை பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன். அந்த பாட்டு
0: தான் சார்.
1: இந்த பாட்டு வந்து சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ் பாடியிருப்பாங்க. இசையே சாய் அபியங்கர் தான் பண்ணியிருப்பாங்க. பால் டப்பா அவர்கள் பாடல் எழுதியிருப்பார். நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும் அந்த பாட்டு. எதனால் பிடிக்கும் அந்த பாடல்?
0: இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும் சார், எல்லாருமே கேட்குற மாதிரி இருக்கும்.
1: காதல் பாடல்.
0: ஆமாம், லவ் சாங்.

0: சார், நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். டூ வீலரை ஒரு வாகனம் ஓட்டும் அந்த உரிமையாளர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வண்டியை நல்ல கண்டிஷனில் எப்படி வச்சுக்கிறது, ஏ டு இசட் வரைக்கும் சொல்லுங்களேன்.
1: 2500 km ஆயில் மாற்றினா ஓகே, ஒரு வாரத்து வாட்டி காற்று செக் பண்ணிக்கணும், 2 மாதம் வாட்டர் வாஷ் பண்ணால் வண்டி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியில் போகிறோம், சேர் அடிக்கும், அந்த போல்நெட்டில் அந்த சேரை வந்து துருப்பிடிச்சிக்கும், துருப்பிடிச்சு வீணாகிடும், கட் பண்ணி போகிற தப்பு ஸ்லீப்பாகவும் உடையும், பிரச்சனை இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணால் சேர் போயிடும், சேர் போய் நல்லாயிருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும்.
0: மெயின் வாட்டர் வாஷ் பண்ணலாட்டாலும் பிரச்சனை
1: ஆகும். இப்போ மறுகாட்டு உள்ள சேர் அடிக்கும், அதில் போல்டு உடையும், நம்ம இப்போ துருப்பிடிக்கும், நம்ம ஸ்லீப்பாகவும் கேட்டும் போது அதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுக்கிற வெல்டிங் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் வாட்டர் வாஷ் பண்ணால் வண்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு அதுமாதிரி ஃபேட் ஆகாது, அது மாதிரி நல்லாயிருக்கும்.
0: பெட்ரோல் வந்து இப்போ டேங்க் இருக்குல்ல சார், டேங்க் ஃபுல்லும் பெட்ரோல் போட்டுக்கணுமா?
1: டேங்க் ஃபுல்லாலாம் போட ஒரு லிட்டரு கம்மியாக போடலாம், ஏன்னா அதுவும் ஏர்லாக் ஆகிடும். இப்போ BS6 வருது, கனெக்ஷன் பஞ்சர் ஆகலாம், பிரச்சனை ஆகும் உங்களுக்கு.
0: செயின் கூட வண்டி ஓட்டும் போது
1: செயின் வந்து 200 km
0: ஏதோ சத்தம் வந்துனே இருக்குது.
1: செயின் வந்து 200 km செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், செயின் போயிட்டு போகாது, அந்த பிரச்சனை இருக்காது.
0: செயின் டைட் வைக்கணுமா?
1: செயின் டைட் பண்ணணும், செயின் போய் 20 km ஓடும், அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா இன்னும் ஓடலாம். எல்லாம் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 30 km ஜெண்டர் சர்வீஸ் பண்ணால் வண்டி நல்லாயிருக்கும். மெயினாக பேட்டரி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம், BS6 வருது, பேட்டரி மெயினாக இருக்கணும் வண்டிக்கு.
0: அப்புறம் வந்து காலில் போகிற இல்லையா பிரேக்கு, அது நல்லா அடியில் தரை தொடுற அளவுக்கு போகுது பிரேக். அப்போ பிரேக் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா?
1: அது பிரேக் ஷூ வீக்காக இருக்கும், பிரேக் ஷூ வீக்காக இருக்கும், இல்லைன்னா வீல் அந்த ட்ரம்மு வரும், அந்த ட்ரம்மு வீக்காக இருக்கும்.
0: இதெல்லாம் வந்து எத்தனை நாள்
1: நம்ம மெயின்டைன் பண்ணே இருக்கும், லைட்டாக லூஸ் ஆகுது வச்சுக்கலாம், உடனே செக் பண்ணினா அந்த பிரேக் ஷூ மட்டும் மாத்திரமே இருக்கும். நீங்கள் அப்படியே ஓடி இருந்தீங்கன்னா அந்த ட்ரம்மு மாத்திரமே இருக்கும். வண்டி அலையுதுன்னா ஃபஸ்ட்டு காற்று அடிக்கணும், அதே மீது காற்று அடிக்கலாம், பேரிங் வீக்காக இருக்கும், அதெல்லாம் முன்னாடி செக் பண்ணினா உங்களுக்கு பெரிய செலவு இல்லாமல் சீக்கிரம் முடிக்கலாம். ஏன்னா பேரிங் போயிட்டுனா அப்பு போவோம், அந்த பேரிங் போய் உடச்சி ஓட்டினது இல்லை என்னன்னா அப்பு வீக் ஆகிடும், அப்பு மாத்திரம் போயிடும். அதுதான்
0: என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்குறீங்க?
1: இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் வந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பார்ப்போம் நம்ம. கம்ப்ளைண்ட் சின்ன ஃபால்ட்டானா அதுக்கு ஒரு காசு வாங்குவோம், இது பெரிய செலவுனா அதுக்கு மாரி கஸ்டமரை விட்டு போக சொல்லுவோம், விட்டு போட ரெடி பண்ணி நம்பர் வாங்கிச்சு நான் கால் பண்ணுவோம், கஸ்டமர் வண்டி இவ்வளோ ஆகுங்க அவ்வளோ ஆகும் சொன்னால் அதுக்கு எதுவுமே பார்த்துப்போம் நம்ம.
0: ஒரு மீடியமாக வாங்குவீங்க?
1: மினிமம் 100 வாங்குவோம்.
0: என்ன கம்ப்ளைண்ட்டோ அது கம்ப்ளைண்ட் காசு வாங்குவீங்க. இப்போ மழைக்காலங்களில் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது எந்தெந்த பாகங்கள்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும்? ஏன்னா மழை சீசன் தொடங்கிடும், நீங்கள் சொன்ன மாதிரி சேரெல்லாம் அடிக்கும், அது தகுந்த மாதிரி வண்டியை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்?
1: மழை காலத்தில் வந்து தண்ணி அதிகம்

0: மாதிரி இடத்துல நம்ம வண்டி பார்த்து எடுக்கணும் வண்டி. ஏன்னா இன்ஜின் உள்ள ஆயில் தண்ணி போயிடுச்சிங்களா, இன்ஜின் ஆயில் வீணாகி இன்ஜின் பேரிங்கு எல்லாம் பிஸ்டன் எல்லாம் வீக்காகுது, கொஞ்சம் நிறையா சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி தண்ணியில் அதிகமாக போக நம்ம பார்த்துக்கணும். மழை நடையதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது.
1: இப்போ மழைக்காலங்களில் சில வீட்டில் வந்து உள்ளே ஓட முடியாது வண்டி நிறுத்துறதுக்கு, வெளியே தான் நிற்கும் வண்டி, அது மாதிரி இருக்கலாமா? அதனால் மழை தண்ணி போயிட்டு வண்டி யாரும் வீணாகுமா?
0: அதான் சண்டிஷன் போட்டு மேலே கவர் போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: எவ்வளோ ஸ்பீடு போகலாம் சார்? இப்போ வந்து ஹைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு போகிறாங்க, ஒரு சந்து வழி ஒரு நார்மல் வழிக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க. நார்மலாக ஒரு வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போகலாம்?
0: ஹைவேல போகும்போது நம்ம 70 போகலாம், ஒரு டிராஃபிக்கில் போகும்போது ஒரு 40-50 போனால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். நம்ம டப்புன்னு குறுக்கில் வந்தால் நம்ம பிரேக் அடிக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும்.
1: அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வண்டியில் போயின்னு இருக்கிறோம், ஒருத்தர் டக்குன்னு குறுக்கில் வராரு, அப்போ என்ன செய்யணும் சார்? ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி போகும்போது டக்குன்னு பிரேக் பிடிச்சி கீழே விழுந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: அது ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சாலே கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்கில் போகும்போது ஒரு 40-50 போகுது, லாங்கில் போனால் 70 போகலாம்.
1: அதிக வேகமாக போனால் ஆபத்து
0: தான் விஷயம்.
1: இப்போ டூ வீலரில் காற்று சார், காற்று அடிக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ அடிக்கணும் அளவு?
0: காற்று வந்து ஃப்ரண்ட்டில் வந்து
1: ஒவ்வொரு வண்டிக்கும்
0: ஒரு வண்டிக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 30 வைக்கலாம், பேக்கில் வந்து

0: ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி போகும்போது டக்குன்னு பிரேக் பிடிச்சி கீழே விழுந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: அது ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சாலே கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்ல போது ஒரு 40-50 போகுது, லாங்கில் போனால் 70 போகலாம்.
0: அதிக வேகமாக போனால் ஆபத்து தான்
1: விஷயம்.
0: இப்போ டூ வீலரில் காற்று சார், காற்று அடிக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ அடிக்கணும் அளவு?
1: காற்று வந்து ஃப்ரண்ட்ல வந்து
0: ஒவ்வொரு வண்டிக்கும்
1: ஒரு வண்டிக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரண்ட்ல வந்து 30 வைக்கலாம், பேக்கில் வந்து 35 வைக்கலாம். வீக்லி ஒன் டைம் வந்து செக் பண்ணால் நல்லது. அது வெயில் காலத்தில் ஒன்று சீக்கிரமாக செக் பண்ண ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் நம்ம வெயிலில் ஓடுவோம், காற்று வந்து கொஞ்சம் கண்டினியூ இருக்கும், அது பிரச்சனை ஆகும்.
0: இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாடல் இருக்கு, அது புர் புர் புர் புர் புர்னு போயினுக்குறாங்க. பார்த்தா ஏதோ வண்டியெல்லாம் போகுது, பஸ் போகுது, கார் போகுது, லாரி போகுது, இடித்தா என்ன வருது? அந்த வேலைக்கு வேகம் போகலாமா?
1: அமைதி ஓட்டக்கூடாது, சைலன்ஸ் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வச்சு ஓட்டக்கூடாது சைலன்ஸர், அது வந்து இன்ஜினே வீணாயிடும், நாய்ஸ் பொல்யூஷனும் அதிகமாக வரும். அதில் அமைதி ஓட்டக்கூடாது, நம்மளை வந்து பயமுத்துற மாரி இருக்கும் அந்த சவுண்டு.
0: ஆமாம்,
1: ஸ்பீடாக ஓட்டுற மாரி
0: நமக்கு பயமாக இருக்கும். டைம் அவங்க ஓட்டுறது
1: அமைதி ஓட்டக்கூடாது.
0: புதுவாக வண்டி வச்சுருங்க, சாலை விதிகள்லாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம்?
1: கரெக்டாக நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போய்க்கோம். அதை வந்து ஹெல்மெட் போடணும், ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும். நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்டாக
0: ரோடு கிராஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர்
1: போடணும், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போடணும், அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் அங்கே கட் பண்ணால் நல்லாயிருக்கும். மெயினாக ஹெல்மெட், ரெண்டு பேரும் ரெண்டு ஹெல்மெட் போடணும். நிதானமாக போனால் கரெக்டாக இருக்கும்.
0: வண்டியில் எத்தனை பேர் போகணும்?
1: டூ வீலர் ரெண்டு பேர் தான் போகணும்.
0: போகணும்
1: எமெயின்ஸ்னா குழந்தைய கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். வந்தோம்
0: ஒரு சிலர் ஒரு 5-6 பேர் போகிறாங்க, அதை ரீல்ஸாக போடுறாங்க,
1: அது ரொம்ப டேஞ்சராக தான். போக்குவரத்து துறை இப்போ ஃபைன்லாம் போகிறாங்க நிறையா, அதுக்கப்பறம் நம்ம வந்து கரெக்டாக போயிடணும், சாலை விதிகளை
0: பின்பற்றணும்
1: கரெக்டாக மெயின்டைன்.
0: சார், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச திரைப்பாடலை ஒன்று சொல்லுங்களேன்.
1: கிளிப்பத் வந்து அர்ஜுன வில்லு அர்ஜுன சொல்லு,
0: அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது, எதிரிய கொல்லு இமயத்தை வில்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. அந்த பாடல் பிடிக்கும்.
1: அந்த பாடல் வேணும் சார்.
0: ஏன் அந்த பாடல் பிடிங்க?
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும்.
0: மோட்டிவேஷன் சாங்,
1: இந்த பாட்டு கேட்கறவங்களாம் இன்னும் நல்லாயிருக்கும். மோட்டிவேஷன் வேலைச்சுவாங்கலாம்,
0: நல்ல வரிகள்
1: நல்லா இருக்கும்.
0: எதிரிய கொள்ளு இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது, ஒரு பாசிட்டிவான வரிகள்.
1: பாட்டு கேட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வாசிப்போம்
0: சார். இந்த பாடலை நம்மோட நேயர்களும் கேட்பாங்க.

0: ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இப்போ உங்கள் கடைக்கு டூ வீலர் எடுத்துன்னு வராங்க அதனுடைய உரிமையாளர். அப்போ அவங்க எல்லாமே ரிப்பேர் பண்ணிவிட்டு கிட்ட கேட்கணும், அதாவது சார் அடுத்து கம்ப்ளைண்ட் வராமல் அளவுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் வண்டியை வச்சுக்கலாம், ஏன்னா எங்களுக்கும் செலவு அதிகமாகுது, அதனால் எங்களுக்கு செலவு இல்லாமல் வாகனமும் நல்லா ஓடணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவில் சொல்லுங்கள், நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு கேட்டால் என்னென்னலாம் சொல்லுவீங்க?
1: இப்போ கஸ்டமர் கேட்பாங்க எங்கள்கிட்ட, இப்போ சர்வீஸ் விட்டு போய் அத்தது என்ன வளையும் கேட்பாங்க நம்மள்ட்ட, அத்தது நான் கம்ப்ளைண்ட் இருந்தால் இதெல்லாம் தடி பண்ணும் சார், இவ்வளோ தரம் ஆகும், நீங்கள் நெக்ஸ்ட் காசு ரெடி பண்ணி கொடுங்க அப்படி பண்ணித்துருவோம், இல்லை வண்டி நல்லதாக இருந்துச்சுனா நீங்கள் ஜென்ரலாக சர்வீஸ் கரெக்டாக ஆயில் மாதிரி மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் நான் சொல்லுவோம், வேலை இருந்தால் வேலைன்னு சொல்லுவோம், வேலை இல்லைனா கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் சொல்லணும்.
0: டூ வீலர் மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறீங்க, இதை நம்பி தான் உங்களுடைய வாழ்க்கை இல்லைங்களா, இதில் ஒரு நல்ல வருமானம் வேணும் உங்களுக்கு, இதில் வர வருமானத்தை சேமித்து செலவழிக்காமல் பயனுள்ள வகையில் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் முன்னேறும், அதுபோல் நீங்கள் இதில் சம்பாரித்து நீங்கள் சேர்த்து வச்ச வருமானம் அதாவது ஏதாவது பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறீங்களா?
1: நல்ல வேலை தான் இது, நல்லா சம்பாதிக்கலாம், நான் கல்யாணம் ஆனாவில் நான் சேவிங்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்குது, போதுமான தான் அது எனக்கு, திருமணம் செஞ்சு இன்னும் வந்து கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணணும், இந்த வேலை செஞ்சு தான் நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாம் பண்ணணும் நம்மளுக்கு தான்.
0: பொதுவாக எல்லா தொழிலையும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், அதுபோல் உங்கள் தொழிலில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் சந்தித்த சவால்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு சிலர் வந்து வண்டி விட வருவாங்க, நீங்கள் செய்து கொடுப்பீங்க, நீங்கள் கேட்குற காசு அவங்க கேட்டால் என்னங்க அதிகமாக கேட்குறீங்க அப்படின்வாங்க, ஆனால் உங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும், எவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு, டூல்ஸு விலை ஏறி போச்சு, இவ்வளவு இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்று பைக்கு சர்வீஸ் விட்டாங்கன்னா இப்போ ஏன்ப்பா இவ்வளோ ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க, இப்போ வந்து ஸ்பேரட்லாம் ஏறிச்சு, டபுள் ஆகிடுச்சு ஸ்பேரட், இப்போ வந்து முந்நூறுரூவா விற்கிற ஆயில் இப்போ வந்து ஐநூறுரூவா விற்கிது, இதெல்லாம் வந்து கஸ்டமர் தெரியாது, இப்போ நம்ம தான் கஸ்டமர்கிட்ட பேசி புரிய வச்சு இதெல்லாம் இவ்வளோ தூரம் விற்கிது எல்லாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம், அதுமே கஸ்டமர் நம்ம தான் பேசணும், பேசி அதுதான் பெரிய சவாலாக இருக்குது நம்மகிட்ட. கஸ்டமர் ஆனால் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு கம்மியாக பண்ணுமா சொல்லுவாங்க, இப்போ ஸ்பேர் ரெண்டு ஸ்பேர் வாங்கினா இப்போ ஆயிரம் வந்துருச்சு, இப்போ ஜென்ரல் சேவைனா ஒரு ஆறு பத்து ஸ்பேர் மாதிரி வச்சுக்கலாம், இதுவே நாலாயிரரூபா ஆயிரம் வருது, இப்போ அதான் பிரச்சனையாக இது, இப்போ நம்மளுக்கு ஸ்பேர் ரேட்லாம் ஏறிடுச்சு, இப்போ டபுள் ஆயிடுச்சு எல்லாமே.
0: சரிங்க சார், இந்த தொழிலில் இளைஞர்கள் கற்றுக்க முன் வந்து அவங்களும் உங்களை போன்ற டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வைக்க ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் சொல்லுங்களேன்.
1: வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா கற்றுக்கினா ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ஒரு மூணு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படும், அடுத்தது நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கும் போது நல்லாயிருக்கும், சம்பளம் நல்லா ஆகி தருவோம், நம்ம எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லா வீட்லேயும் இப்போ டூ வீலர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி வண்டி நாலு நாளும் அதிகமாக இன்னும் இருக்குது.
0: இந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல வருமானம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது,
1: எதிர்காலம் இருக்குது.
0: அப்போ படித்த இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நல்லா சம்பாதிக்கலாம்,
1: சம்பாதிக்கலாம்,
0: கூடுதல் வருமானம் பெறலாம் இல்லைங்களா? நேயர்களே, இருசக்கர வாகனத்தை முறையாக பராமரிப்பது அதன் ஆயுளை நீட்டிப்பதோடு மட்டுமில்லாமல் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய சிரமங்களையும் குறைக்க உதவுது, வாகனத்தில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் கவனித்து உரிய காலத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கு, டயரு, லைட்டு, பேட்டரி, இந்த முக்கிய பாகங்களின் நிலையை அப்பப்போ நம்ம சரிபார்த்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செஞ்சுக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனம் பழுதுபார்த்தல் சம்மந்தமாக அதனுடைய தொழில்நுட்பங்கள், பராமரிப்பு முறைகள், இந்த தொழில் உள்ள வாய்ப்புகள் குறித்து நிறைய தகவல்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி

0: வாகனம் வைத்திருப்பவர் மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனம் பழுதுபார்த்தல் தொழில் செய்யும் அவர்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். வாகன பராமரிப்பு என்பது செலவு மட்டுமல்ல, அது பாதுகாப்பான பயணத்திற்கான முதலீடு இல்லைங்களா? உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கம் உழைப்பவர் அரங்கம். அரங்கம் உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. அரங்கம் உழைப்பவர் அரங்கம். சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: நெஞ்சிலே வந்ததே நண்பரே, நண்பரே, நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு: புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
7: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
8: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். தொடக்கமாக கந்தா எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: நிறைவு பெற்றது இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில். திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள்.
1: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து தூவும் திரு குயில்
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றி மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூடியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூடியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும்

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 6 வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும், 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து

0: ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: சரி மிக்காயல் மாமா, யார் கண்ணிலும் படுவதற்கு முன்பே இவர்கள் போய்விடுவதுதான் நல்லது. அப்புறம் நாம் இந்த பிரசுரங்களை பரப்பிவிட தொடங்கிய உடனேயே அதிகாரிகள் இவற்றை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முனைவார்கள். இங்கே வந்தார்களே அந்த இரு யாத்ரிகர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று பிறகு யாராவது கண்டவர்கள் சொல்லி தொலைக்கப் போகிறார்கள். அம்மா, நீ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு நன்றிமா என்று ரிப்பின் சொன்னான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பாவலை பற்றியே ஞாபகம் வருகிறது. நீ எவ்வளவு நல்ல சேவை செய்கிறாய். இப்போது ரிப்பின் சாந்த குணத்தோடு இருந்தான். மனம் விட்டு புன்னகை புரிந்தான். காற்று குளிர்ந்து வீசியது. இருந்தாலும் அவன் கோட்டு கூட போடாமல், சட்டையை கூட பொத்தானிட்டு மூடாமல் திறந்த மார்போடு நின்றான். அவனது பெரிய தோற்றத்தை பார்த்தவாறே தாய் அன்போடு கூறினாள், நீ உன் உடம்பில் ஏதாவது போர்த்திக்கொள், ஒரே குளிராயிருக்கிறது. என் நெஞ்சுக்குள்ளே நெருப்பு எரிகிறதே என்றான் அவன். அந்த மூன்று இளைஞர்களும் நெருப்பை சுற்றி நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களது காலடியிலே அந்த நோயாளி கம்பளி கோட்டினால் போர்த்தப்பட்டு கிடந்தான். வானம் வெளிரிட்டது. இருட்படலம் விலகி கரைந்தது. சூரியனின் வரவை நோக்கி இலைகள் படப்படுத்தன. நல்லது, நாம் விடைபெற்று கொள்ள வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டே தன் கரத்தை சோஃபியாவிடம் நீட்டினான் ரிப்பின். சரி, நகரில் உங்களை எங்கு கண்டுபிடிப்பது? நீ என்னைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் தாய். அந்த இளைஞர்கள் மூவரும் மெதுவாய் சோஃபியாவிடம் வந்து அசடு வழியும் நட்பு உரிமையோடு அவளது கரத்தை பற்றி குலுக்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அருமையான, அன்பான, அந்தரங்கமான இன்ப உணர்ச்சிக்கு ஆளானார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த உணர்ச்சி அதனது புதுமையினால் அவர்களை கலங்க செய்வது போல தோன்றியது. அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போதும் தூக்கம் விழித்து சிவந்து போன தன் கண்களால் சோஃபியாவை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள்.
4: போவதற்கு முன்னால் கொஞ்சம் பால் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் யாகவ்.
3: பால் இருக்கிறதா என்றான் எப்பிம். இல்லை என்று கூறிக்கொண்டே தலையை தடவினான் இக்னாத்.
4: நான் அதை சிந்தித்து விட்டேன்.
3: அவர்கள் மூவரும் சிரித்தார்கள். அவர்கள் பாலை பற்றித்தான் பேசினார்கள். என்றாலும் அவர்கள் வேறு எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பதாக, தன்மீதும் சோஃபியா மீதும் மனம் நிறைந்த பரிவோடும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தாய்க்கு தோன்றியது. இந்த நிலைமை சோஃபியாவின் உள்ளத்தை தொட்டு சிறு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. அவளும் அந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியாமல் குன்றி போனாள். ஆனால் அவளால் பின்வருமாறுதான் சொல்ல முடிந்தது.
4: நன்றி தோழர்களே.
3: அந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் தங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை ஓர் ஊஞ்சலை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாயத்தில் தூக்கி செல்வது போல் அவர்களுக்கு உட்பட்டது. அந்த நோயாளி திடீரென பலத்து இருமினான். அணைந்து கொண்டிருந்த நெருப்பில் கரித்துண்டுகள் கனன்று மினுமினுக்கவில்லை.
4: போய் வாருங்கள் என்று அமைதியாக கூறினார்கள் முஜிக்குகள்.
3: அந்த சோகமயமான வார்த்தை அப்பெண்களின் காதுகளில் வெகுநேரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் மீண்டும் அந்த காட்டுப்பாதை வழியாக அருணோதய காலத்தின் பசப்பொழியில் அவசரம் ஏதுமின்றி நிதானமாக நடந்து சென்றார்கள். இங்கு எல்லாம் எவ்வளவு அருமையாயிருந்தது என்று சோஃபியாவுக்கு பின்னால் நடந்து கொண்டே வந்த தாய் சொன்னாள்.
4: எல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்கிறது. மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். உண்மையை தெரிந்து கொள்ள துடியாய் துடிக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா?
3: ஒரு பெரிய திருநாள் என்று மக்களெல்லாம் அதிகாலை பிரார்த்தனைக்காக தேவாலயத்தில் கூடியிருப்பது போலவும், மதகுரு இன்னும் வராதது போலவும், எங்குமே இருளும் அமைதியும் சூழ்ந்திருப்பது போலவும், அப்போது நம் உடம்பு தவியாய் தவிப்பது போலவும், மக்கள் வந்து நிறைந்து கொண்டே இருப்பது போலவும் தோன்றுகிறது. அந்த தேவாலயத்தில் உள்ள விக்கிரகத்தின் முன்னால் யாரோ விளக்கு

0: விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்கள். கடவுளின் இல்லத்துக்கு ஒளி வருகிறது. இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடுகிறது. எவ்வளவு உண்மை என்று ஓகையோடு சொன்னாள் சோஃபியா. இங்கு மட்டும்தான் கடவுளின் இல்லம் உலகம் முழுவதையுமே தழுவி நிற்கிறது. உலகம் முழுவதையுமா என்று தலையை அசைத்து சிரித்து கொண்டே சொன்னாள் தாய். நம்புவதற்கே முடியாது, அவ்வளவு பெரிய உண்மை இது சோஃபியா. நீங்கள் எவ்வளவு நன்றாக பேசுகிறீர்கள் தெரியுமா? அருமையாயிருந்தது. உங்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று நான் பயந்திருந்தேன். சோஃபியா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். பிறகு அமைதியோடும் சோர்வோடும் சொன்னாள், அவர்களோடு இருந்தாலே நாமும் எளிமை பெற்று விடுகிறோம். அவர்கள் இருவரும் ரிப்பினை பற்றியும் அந்த நோயாளியை பற்றியும் கவனம் நிறைந்த மௌனமும் விருந்தாளிகளுக்கு வேண்டிய சின்னஞ்சிறு சேவைகளில் கூட மிகுந்த ஈடுபாடும் நன்றி உணர்ச்சியும் கொண்டிருந்த அந்த இளைஞர்களை பற்றியும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். அவர்கள் காட்டு பிராந்தியத்தை கடந்து வயல்வெளிக்கு வந்தார்கள். சூரியன் அவர்களுக்கு எதிராக மேலெழுந்தது. எனினும் சூரியனின் முழு உருவமும் வெளியே தெரியவில்லை. செக்க சிவந்த கதிர்களை மட்டும் விசிறி மாதிரி வான மண்டலம் முழுவதும் விரிந்து ஒளி பாய்ச்சிக் கொண்டிருந்தது. புல் நுனிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் பனித்துளிகள் சூரிய கிரகணம் பட்டவுடன் வானவெல்லின் வர்ண ஜாலம் சிதறி வசந்தத்தின் கோலாகலத்தோடு புன்னகை புரிந்தன. பறவைகள் விழித்தெழுந்து உற்சாகமயமான கீத குரலை எழுப்பி அந்த காலை நேரத்திற்கு களிப்பூட்டி ஜீவனளித்தன. பெரிய பெரிய காக்கைகள் தங்களது இறக்கைகளை பலமாக அடித்து வீசிக்கொண்டும் ஆர்வத்தோடு கத்திக்கொண்டும் வானமண்டலத்தில் பறந்து கொண்டிருந்தன. எங்கிருந்தோ ஒரு மஞ்சளாத்தி குருவியின் சீட்டிக் குரல் ஒலித்தது. தூர வெளிகள் கண்ணுக்கு தெரிந்தன. குன்றுகளின் மீது படிந்திருந்த இருட்திரைகள் சுருண்டு மடங்கி மேலெழுந்து மறைந்தன. சமயங்களில் ஒருவன் பேசிக்கொண்டே இருப்பான். அவன் எவ்வளவுதான் வளைத்து வளைத்து பேசினாலும் அவன் சொல்லுகின்ற விஷயம் புரிபடுவதே இல்லை. திடீரென அவன் ஒரு சாதாரண வார்த்தையை கூறிவிடுவான். உடனே எல்லாமே விளங்கிவிடும் என்று ஏதோ நினைத்தவளாய் பேசினாள் தாய். அதுபோலத்தான் அந்த நோயாளியின் பேச்சும் இருந்தது. நானும் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி தொழிலாளர்களை தொழிற்சாலைகளிலும் வேறு இடங்களிலும் விரட்டி விரட்டி வேலை வாங்குகிறார்கள் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் சிறுவயதிலிருந்தே இதெல்லாம் பழகி போய்விடுவதால் அதை பற்றிய சுரணையே நம் மனத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அத்தனை வேதனையையும் அவமானத்தையும் தரும் அவன் சொன்ன அந்த விஷயம் இருக்கிறதே. கடவுளே, தங்களது முதலாளிகளின் சில்லறை விளையாட்டுகளுக்காக மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து உழைத்து கொண்டிருக்க முடியுமா? அதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அந்த மனிதனின் நிலையை பற்றியே அவளது சிந்தனைகள் வட்டமிட்டன. அந்த மனிதனின் வாழ்க்கையைப் போலவே ஒரு காலத்தில் அவளுக்கு தெரிந்திருந்த பல பேருடைய வாழ்க்கைகளை பற்றிய நினைவுகளும் அவள் மனத்தில் மங்கித் தோன்றின.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: திரை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00.
2: நேர்களுக்கு வணக்கம். இது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் இணைந்து இருக்கிறாங்க மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர், ஜிப்மர் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கே அறிவழகன். சார் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சென்ற வாரம் ரொம்ப டீட்டெயில்டா சிறப்பு குழந்தைகளை பத்தி நாம பேசணும். இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு குழந்தைகளை எப்படி கையாள்வது, பெற்றோர் இந்த குடும்ப சூழல் வந்து எப்படி கட்டமைச்சு வைக்கணும். இப்ப இந்த குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி எல்லா வீட்லயும் அந்த மாதிரிதான், குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த குடும்ப சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும், என்ன மாதிரியான கவனிப்பு கொடுக்கணும் பெற்றோர், அதை பற்றி பேசுங்க. இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அது தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஏன்னா சொல்லி காட்டுறதுக்குன்னே சொந்தங்கள்ல இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா. அதனால அந்த சொந்த கூட இந்த சிறப்பு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய அந்த பெற்றோரை, அந்த குழந்தைய எப்படி பராமரிக்கணும், எப்படி கேர் கொடுக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிற குழந்தைங்கள இருக்கிற பெற்றோர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டிங் த டிசபிலிட்டி, டிசபிள் சில்ட்ரன், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான ஃபினான்ஷியல் திங்ஸ் லைக்னும் எவ்வளோ அஃபோர்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசில் ஓடிட்டுருக்கும். இது கொஞ்சம் சில விஷயங்களில் அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய சூழ்நிலாம் இருக்கும்.
2: ஆமாம்,
3: இப்போ நிறைய ஏரியாவில் வந்துட்டு நிறைய ஒரு கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிற ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு கிடைக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் இவ்வளோ காசு கொடுத்து எங்களால் பார்க்க முடியல, ஒரு செஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது, இவ்வளோ பண்ணுறது எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே கூட மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்காக இல்லை ஆன்சைட்டியாக இருக்கிறதுக்காக, அந்த க்ரீஃப் ரியாக்ஷன் கூட, எனக்கு அப்புறம் இந்த குழந்தை யார் பார்த்துப்பா, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்களோட கூட இந்த பேரண்ட்ஸ்
2: வாழ்ந்து ஒரு
3: அஃப்கோர்ஸ் இருக்கும் அந்த இனிஷியலாகவே, ஏன் எனக்கு இந்த குழந்தை, ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி இதுவாக இருக்கும். ஏன்னா சொந்தங்களை சந்திக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. அவங்க குழந்தைங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும்போதோ இல்லை இதுவாக இருக்கும்போதோ ஏன் குழந்தைக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும்போது அதை வெளியே கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இவங்களுக்கு சங்கடமாக இருக்கும், இவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பட் இது எல்லாமே அவங்க தாண்டி வந்து தான் ஆகணும் இந்த பெரிய சவால்கள். அப்போது அந்த பெற்றோரோட மனநிலைமை ஃபஸ்ட்டு மாறணும். இந்த அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது, பட் வர வச்சுக்கணும். அதுக்கான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணணும். இதுக்கான தீர்வுகள் என்னன்றதை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் பார்க்குற இந்த விஷயத்தில் கூட அந்த பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து தெரப்பிக்குள்ளே இல்லை இந்த மாதிரி இன்டர்வென்ஷனுக்குள்ளே போகிற பேரண்ட்ஸு அவங்க வந்து இன்னொரு பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற லெவலுக்கு பயங்கரமாக ட்ரெயின் ஆகிடுறாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ கலெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளோட அறிகுறி எப்படி இருக்கும், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ண முடியாது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், யாரெல்லாம் இந்த டீமில் இருக்காங்க, இன்டர்வென்ஷன் டீமில் இருக்கிறாங்கன்ற அவ்வளோ ஒரு நாலேஜோட பேரண்ட்ஸ் வந்து ஆயிடுறாங்க ஓவர் த பீரியட், லைக் ஓவர் த பீரியட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் இந்த சில்ட்ரனோட இன்டர்வென்ஷனில். அவங்க மனசு வச்சா தான், அவங்க அதை ஏற்றுக்கிட்டு இந்த குழந்தைக்கு பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது ஒத்துக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் சம் பேரண்ட்ஸ் ஈவன் லைக்.
2: ஆனால் முதல்ல வந்து புரிதல் வந்து இது கடவுளின் குழந்தை, இது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், நான் கவனிப்பேன் அப்படின்றதுனால என்னை நம்பி என்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் அந்த பெற்றோருக்கு வரணும் ஒன்று. இன்னொன்று வந்து நான் நிறைய பார்க்குறது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே மாறிடுறாங்க. நீங்கள் சொன்னது போல் எல்லார்கிட்டேயும் அவங்களே வந்து இதை இப்படி தாங்க பண்ணணும், இப்படி பண்ணுங்கள், சரியாயிடுங்க அப்படின்னு அவங்க மற்றவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு தைரியமானவர்களாக மாறிடுறாங்க. சரி, அந்த குடும்ப சூழலில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், பணப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த குழந்தைக்காக ரொம்ப அழகாகவே நிற்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் அடாப்ட் ஆகிடுறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: அரசு துறையில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் எங்கெங்கே இருக்குது, யார் அணுகலாம், இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் அணுகலாம், என்ன உதவிகள்லாம் அவங்க பெற முடியும் அரசுக்கிட்ட இருந்து, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
1: இப்போ வந்துட்டு RPW ஆக்ட்ன்னு சொல்கிறாங்க, ரைட் ஆஃப் அ பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி 2017 இது பண்ணுறது. அதுக்கப்புறம் 2024 அதுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க ரிவைஸ்டு ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கான துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதே வந்துட்டு அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பாண்டிச்சேரியோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ் இந்த மாதிரிலாம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறைகளை அவங்க அணுகலாம். அப்போ இங்கே வந்துட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், ஐ மீன் லைக் என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அதையும் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கான அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பெனிஃபிட்ஸு அவைல் பண்ணுற மாதிரியான ப்ராசஸும் இங்கே பண்ணித்தரோம். நம்ம அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அதுக்கான அசஸ்மெண்ட், அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம சர்டிஃபிகேட்டை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம அந்த துறையில் அந்த எக்ஸ்பர்ட்டை அவங்க தராங்க. அதை வச்சு அவங்க கவர்மெண்ட்டில் மானிட்டரி பெனிஃபிட்ஸு இது பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம முன் சொன்னது போல் 40% ஆஃப் டிசபிலிட்டி, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் 40% அண்ட் அபோவ், அந்த லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மினிமம் 40% பாதிப்பு இருக்கணும், அந்த டிசபிள் இருக்கணும். அப்படி அந்த அதுக்கு மேற்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம உதவிகள் கிடைக்கும், அரசு உதவிகள் கிடைக்கும். பண ரீதியாகவும் அவங்க மானிட்டரியாக அவங்க கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் எய்டாகவும் அவங்க தராங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சில சலுகைகள் ஸ்கூல்லையும் அவங்க பண்ணிக்கலாம், படிப்புலையும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் டாக்டரை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கன்சர்ன் டாக்டர் இதெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவார், நாங்கள் அசஸ் பண்ணுவோம். நாங்கள் அசஸ் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட்ஸுக்கான ப்ராசஸிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த எம்எஸ் ஆஃபீஸ் வழியாக அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை இதுவாகிட்டு வரும், அதை தருவோம்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய ஜிப்மர், அப்புறம் மாநில அரசு நடத்தக்கூடிய சமூக நலத்துறை, அப்புறம் மருத்துவமனைகள், அதே மாதிரி அரசு பள்ளிகள், அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகள், இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான உதவித்தொகையும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸும் இங்கே போய் அவங்க பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: இது வந்துட்டு என்னென்னா, இப்போ அந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணாது, காசு ப்ரொவைட் பண்ணுது, ஃபண்டு வர்றது கவர்மெண்ட் மூலியமாக தான் வரும். பட் ஆனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான ப்ராசஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் சார்ந்த இதுலேயோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இவங்க அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாற்றுத்திறனாளி இல்லை அந்த டிசபிலிட்டி சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம அதுக்கான இனிஷியல் ப்ராசஸிங், ஸ்க்ரீனிங்கு, அசஸ்மெண்ட் அது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி தருவோம். அவங்க அந்த கன்சர்ன் துறையில், பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிப்மர்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இவங்க வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் பண்ணி தரதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் தான் அதை அலாட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாநில அரசு கீழே வர அந்த துறைகள் இருக்கு இல்லையா, சமூக நலத்துறை, இந்த துறை இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கான ப்ராசஸிங் பண்ணி தருவாங்க, அந்த அப்ளிகேஷனை, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க தரும்பொழுது அவங்க வந்துட்டு அதுக்கான அந்த குழந்தை எந்த கேட்டகரியில் வராங்க, இவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கைட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபண்டை அவங்க அந்த குழந்தைக்கு வந்து ரீச் ஆகிற அளவுக்கு அவங்க வழி பண்ணி தருவாங்க. இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அசஸ்மெண்ட் வந்துட்டு இனிஷியல் அசஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் லைஃப் லாங் அசஸ்மெண்ட்டும் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்துட்டு ஆர்டிசம் ஃபீச்சர்ஸ், அதாவது ஆர்டிசம் சார்ந்த அறிகுறிகளோடு வரும்பொழுது, அந்த குழந்தை ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கும்பொழுது அதுக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரியான சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த 2 வயசுலேருந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம் ஆர்டிசம்ன்றது, அந்த சர்டிஃபிகேட் தரது சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு 7 வயசுக்குள்ளே அசஸ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, அந்த அசஸ்மெண்ட்டு 7 வயசுக்குள்ளே சொல்கிறோம், அதை பண்ணுவாங்க. அது ஒரு டெம்பரரியான ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு திரும்ப அவங்க இது வந்துட்டு ஒரு 18 இயர்ஸ் கீழே, ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரீ அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரீ அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த குழந்தைக்கான பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான அசஸ்மெண்ட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதே இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்துட்டு லைஃப் லாங் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்கு 2வது அசஸ்மெண்ட் திரும்பியும் நம்ம ரீ அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைங்களுக்கு ரீ அசஸ்மெண்ட் பண்ணி அந்த ரீ அசஸ்மெண்ட் தான் பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், லைஃப் லாங் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி, லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி.
0: அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை வந்து அது எப்படி இருக்கு
1: அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணி ஒரு சர்டிபிகேட் தரோம். அது திரும்பியும்
0: பெரியவங்களான பிறகு,
1: ஆமா ஆமா, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீ அசஸ்மெண்ட் பண்ணி அதை லைஃப்

0: ஃப்லாங் சர்டிஃபிகேட்டாக தரும். அது இது பண்ணுறது, அது எஜுகேஷன் பர்பஸ்க்கு இல்லை மற்ற பர்பஸ்க்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தேல் கெட் மானிட்டர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் இது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொன்னோம் இல்லையா, கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ஒரு 13 இயர்ஸில் அதை பண்ணுறோம் நம்ம. 13 இயர்ஸில் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி கற்றல் குறைபாடு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தரோம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 10th சர்டிஃபிகேட், 10th எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அணுகுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், அதாவது ஒரு அவருக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரான்ற மாதிரி. 3 ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
1: 4 மணி நேரம் இந்த குழந்தைகள் எழுதலாம்.
0: ஏன்னா இவங்க கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போது சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எழுத முடியல, எழுதல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு மோட்டார் வீக்னஸ் இருக்குதோ, இல்லை வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க எழுதுறது, இல்லை ஷிவரிங் இருக்குது, இல்லை வந்துட்டு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மற்றவங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது, அப்போ என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரைப் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா டைமு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜ் எக்ஸம்ஷன், ஏதாவது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்துட்டு
1: தேவையில்லை
0: அப்படின்ற மாதிரி, மற்ற 4 சப்ஜெக்டை அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி, அந்த 4 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த ஃபைனல் மார்க்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அது கிடைக்கும். இது போர்டு டு போர்டு மாறும். பாண்டிச்சேரி எஜுகேஷன் போர்டு, தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் ஐசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஐஓஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஐ மீன் லைக் அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்.
1: சிறப்பு குழந்தைகள் கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து மருத்துவமனையில் இது போன்ற ஒரு சான்றிதழை வாங்கிட்டாங்க.
0: சிறப்பு குழந்தைகள் நம்ம சொல்ல முடியாது, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள், பிகாஸ் இன்டலாக்சுவலாக அவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், பட் அந்த கற்றல் குறைபாடு மட்டும் இருக்கும். ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ன்றது அது வேறு வகையான இது சார். அப்போ
1: அதுக்கான சான்றிதழ் கொடுத்துட்டா அவங்க வந்து அதை வச்சு பள்ளிக்கல்வித்துறையில் அப்ளை பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸாம் எழுதுறதுக்கு
0: சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி.
1: அதாவது 3 மணி நேரம் எழுதக்கூடிய ஒரு தேர்வு வந்து இவங்களுக்காக ஒரு சிறப்பு சலுகையா 4 மணி நேரம் கொடுக்கறாங்க.
0: 1 ஹவருக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரான்ற மாதிரி 3 ஹவர்ஸ்க்கு 60 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஸ்கிரைப் வச்சுக்கலாம், யாராவது அவங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ அவங்க வந்துட்டு மற்றவங்களோட ஹெல்ப் அது ஸ்கிரைப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜை இது பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஆல்டர் பண்ணிக்கிறது, என்ஐஓஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
1: நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல்
0: இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கரி ரிலேட்டட் திங்ஸு, இல்லை வேறு ஹோம் சயின்ஸு,
1: வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்
0: ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தை அவங்க ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். பிகாஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் படிக்கிறது, அதை யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்துட்டு இதை புரிஞ்சிக்கிறதுக்கோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும், அந்த லாக் புக்ஸ் அந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான அவங்க அலோவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான திங்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் பிரச்சனைக்கு வரும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் அதை அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: শুনক শুনক রাইজ সকল, কেওআইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকাণ নকৰিব। ততালিকে কেওআইসি আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনার কোনো পরিবর্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা এটিএম বা বিজনেস করেসপন্ডেন্ট অর্থাৎ বিসির ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বর বা মোবাইল ব্যাংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ কেওআইচি আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
1: আৰবিআইয়ে কয়,
2: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
3: இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு மருத்துவமனையை அணுகி அங்கே தான் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணும், நம்ம இந்த குழந்தைக்கே ஒரு கற்றல் குறைபாடு இருக்குது, அந்த திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பள்ளிக்கல்வித்துறையில் இது போன்ற சலுகைகள்லாம் வாங்கணும் அப்படின்றத நிறைய பெற்றோருக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ பெருசாக தெரியாது. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி? ஏன்னா இப்போ எங்கே போய் அணுக்கணும், எதை பண்ணணும், எதுவுமே தெரியாது இல்லையா?
4: இப்போ வந்துட்டு என்னென்னா ஸ்கூல்லேயே அது நிறைய அவேர்னஸ் வருது. இப்போது லேர்னிங் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கற்றல் குறைபாடு இருக்கிறத இனிஷியலாக அசஸ் பண்ணுறது அந்த டீச்சர் தான், அந்த கிளாஸ் டீச்சர் தான். இப்போ இந்த கற்றல் குறைபாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த குழந்தைக்கான விஷயங்களை வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு படிக்கிறதுல சிரமமாக இருக்குது, எழுதுறதுல சிரமமாக இருக்குது, இல்லை புரிஞ்சிக்கிறதுல சிரமமாக இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் டீச்சரே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த பெற்றோரை கூப்பிட்டு நிறைய எங்களுக்கு அந்த மாதிரி ரெஃபரல்ஸ் எல்லாம் வருது, ஸ்கூல்லேருந்தே அவங்கள அனுப்புறது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சி அதை அனுப்பும்பொழுது அதுக்கான ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் பண்ணி நம்ம அதை கொடுத்து அமைச்சிடறோம். அவங்க போயிட்டு அந்த ஸ்கூலில் கொடுக்கும்போது அதுக்கான ப்ராசஸ்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த பிரின்ஸிபல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கன்சர்ன் போர்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக ஸோ அவர் மூலயமா அதை கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இல்லை தான், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, என் குழந்தை இதனால தான் படிக்க மாட்டேறானா அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்போ அவங்க அந்த விஷயங்களை அவங்க தெரிய வரும்போது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்ககிட்ட சொல்லும்பொழுது அவங்க அதை வச்சு வராங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு சைக்கோ எஜுகேஷன் பண்ணோம், இந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் பையனோட பிரச்சனை இது தான், அறிவுத்திறன் டெஸ்ட் பண்ணோம், அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு, இதோட அர்த்தம் இந்த மாதிரி தான், நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், இல்லைனா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கோ அது இது பண்ணுறதுக்கோ. அப்போ இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பும்போது அவங்க கன்சர்ன் டீச்சர்ஸ் அவங்கள வந்து கைட் பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இதே வந்துட்டு இது வந்து லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ சில ஒரு கேட்டகரி வந்துட்டு என்னென்னா இந்த டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வராத ஒரு கேட்டகரி இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டிசபிலிட்டியும் கிடையாது, ஐ மீன் லைக் அறிவுத்திறன் குறைபாடும் கிடையாது, 69 கீழவும் கிடையாது, 85 மேலேயும் கிடையாது அறிவுத்திறன். இந்த 70-84 வர கேட்டகரி பார்டர்லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து ஸ்லோ லேர்னர், படிக்கிறதுல தாமதமாக இருக்கிறது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இவங்களுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கிடைக்கிறது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரைபை வச்சுக்கிறது, ஸோ எக்ஸப்ஷன் ஃபார் சப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் அவங்க அவைல் பண்ணுறாங்க. இது வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டி பற்றி பேசணும், இன்டலாக்சுவல் பார்டர்லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். இப்போ வந்து ஆர்டிசம் அதர் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் இருக்கு இல்லையா, ஆர்டிசம் இருக்குது, இந்த ஏடிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்குதுன்னும் பொழுது அதுக்கான சலுகைகள் அவங்களுக்கு தேவைப்படும். இதுலேயும் வந்துட்டு நிறைய இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, சில இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்லலாம் இந்த மாதிரி டீமாக சேர்ந்து அவங்களுக்கான அந்த இயர்லி இன்டர்வென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோன்னா, முதல்ல நம்ம போன வாரத்தில் நம்ம பேசின மாதிரி இந்த பெற்றோர்கள் வந்து அந்த 2 வயதுக்குள்ளான குழந்தைங்களை இல்லை அந்த இயர்லி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன டிலே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் துறையை நம்ம அணுகும்பொழுது அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா,

0: இவங்களுக்கு மருத்துவ ரீதியாக மாத்திரையோ மருந்தோ தேவைப்படாது. இவங்களுக்கு தேவைப்படுறது பயிற்சி தான் தேவைப்படுது. இந்த குழந்தைங்களுக்கான பயிற்சிகள் தான் தேவைப்படுது. அந்த கன்சர்ன் ஃபெசிலிட்டி, அந்த கன்சர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்களோட லெவலை அசஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்று இவங்க அவைல் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு இல்லை ஏடிஹெச்டி சில்ட்ரனுக்கும் அதுக்கான கவர்மெண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அவங்க அதுக்கான அசஸ்மெண்ட்லாம் இது பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸுன்னு அவங்க வாங்கிக்கலாம். முதல்ல சொன்னது வந்து, நான் சொன்னது வந்து இந்த கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான சலுகையும், பார்டர் லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த குழந்தைங்களுக்கு மாத்திரம் நான் சொன்னேன். அதை தவிர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

பெரும்பாலும் இப்போது பெற்றோருக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், குச்சி வச்சுக்கிட்டு குழந்தைய எழுதி முடிக்கிறியா இல்லையா, ஒரு சென்டென்ஸ் எழுத உனக்கு என்ன 10 மணி நேரமாக தேவைப்படுது, இவ்வளோ மெதுவாக எழுதிட்டுருக்க எழுதி முடி அப்படின்னு குச்சி வச்சுட்டு மிரட்டுறது, இல்லை இந்த டைம்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படியே நிர்பந்திக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெற்றோர் எப்படி இதுதான்றதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் வேணும்ட்டே பண்ணுது குழந்தை. இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த ADHD இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து குச்சிட்டே இருப்பாங்க, எந்த விதமான ஒழுங்குக்குள்ளேயுமே வரமாட்டாங்க. அப்போ நான் தான் என் குழந்தைய நான் ஒழுங்குபடுத்தணும், என் குழந்தைக்கு நான் ஒழுக்கத்தை சொல்லித்தரணும், இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு

0: ஓவரா யோசிக்கக்கூடிய பெற்றோரும் இருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு ஒழுங்கு முக்கியமா இல்லை அது கரெக்டாக வளருதா அப்படிங்கிறது பார்க்கறது முக்கியமா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை எப்படி கையாளுறது?
1: பொதுவாக இவங்க வந்துட்டு மேக்சிமம் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட குரோனாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க, வயசு, அது பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வயசு, அதுக்கான வயசு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட என்ன பிரச்சனை இருக்குதுன்றத பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த இன்டலாக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தையோட மன வயது என்னன்னு பார்க்கணும். ஒரு குழந்தை 10 வயசு இருந்தாலும் அதோட மன வயது 5 வயசில் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த 5 வயசுக்கான குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். அந்த 5 வயசுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த குழந்தையிலேருந்து வரும். அப்போது அந்த குழந்தை வந்து, நீ 10 வயசாச்சு, இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்குது, இதை செய்ய தெரியலையா, இதை பண்ண தெரியலையா, இதை புரிஞ்சுக்க தெரியலையா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோருக்கும் கூட ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்துடுது இனிஷியல் ஃபேஸில். இந்த குழந்தை 10 வயசு இருந்தாலும் 15 வயசு இருந்தாலும் இதோட மன வயதுன்னு இத்தனை வயசில் தான் இருக்குது, 5 வயசுக்கான மனநிலைமை தான் இருக்குது, 6 வயசுக்கான மனநிலைமை தான் இருக்குது, இவ்வளோ தான் பின்தங்கி இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு அந்த 6 வயசு குழந்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், 5 வயதுக்குள்ளே குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மனப்பக்குவத்தில் நம்ம வந்துடணும். நம்ம அந்த 10 வயசு 15 வயசுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறந்து போயிடணும்.
0: ஆமாம், உங்கள் வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு
1: கூடாது. ரெண்டாவது வந்துட்டு இந்த கம்பேரிசன்லாம் நம்ம நிறைய இப்போது நிறைய பேசணும். மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, இவங்களோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அப்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான வளர்ச்சிக்குள்ளே இருக்கிறது கிடையாது, எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரியான அறிவுத்திறன் இருக்கிறதும் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. டேலண்ட்ஸில் வித்தியாசம் இருக்குது, சில குழந்தைங்க பேச்சில் திறமையாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க அத்லெட்டிக்ஸ் அந்த விஷயத்தில் நல்லா திறமையாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு பாடுறதில் நல்ல திறமை இருக்கும், வாசிக்கிறதுல திறமை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து லேர்னிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான சலுகை என்ன வச்சு வேறு என்ன வழிகளில் அவங்கள ட்ரெயின் பண்ணலாம், வேறு என்ன வழிகளில் அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன். நான் கூட வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் ரியாலிட்டி ஷோவை பார்த்தேன். இஸ் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், ஆர்டிஸ்டிக் இது தான், ஒரு அடல்ட், லைக்னோ இஸ் அடல்ட். பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அப்போதுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த பாட்டு கிளாஸில் பயிற்சி கொடுத்து அந்த பாட்டு அவரை பாடுற மாதிரி இது பண்ணிவிட்டு, அவர் நாட் ஒன்லி இன் தமிழ் ஷோ, ஈவன் அவர் வந்துட்டு இந்த ஹிந்தி நிகழ்ச்சியிலையும் போய் கலந்துக்கிட்டு அவ்வளோ சரளமாக அவ்வளோ அந்த விஷயங்களை கேட்டு அவரை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இஸ் அ ஸ்பெஷல் சில்ட்ரன், இஸ் கம்மிங் அட் அ ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஆர்டிசம், ஆர்டிசம்குள்ளே வராரு. அதுவும் அந்த ஆர்டிசம் வந்துட்டு லைக் நோ மைல்ட் டு சிவியர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த மெர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, மாடரேட். பட் அவர் வந்துட்டு அந்த அவ்வளோ விஷயத்த அந்த பாட்டு அந்த சங் அந்த ஸ்ருதி அந்த அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக அவர் கற்றுக்கிட்டு அந்த பாட்டை போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த வேர்டு எப்படி மெமரைஸ் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய சாங்ஸ் அந்த பேராகிராஃப் எப்படி மெமரைஸ் பண்ண முடியுது, எப்படி வந்து பாஸ் பண்ண முடியுது, இந்த இடத்துல நான் நிறுத்தணும், இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பிஜிஎம்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம். ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது, அந்த குழந்தைங்களுக்கு அந்த திறமை இருக்குது. நம்ம கரெக்டாக புரிஞ்சு அந்த குழந்தைகளை நம்ம அழகாக ட்ரெயின் பண்ணும்போது டெஃபினட்டாக அதை அவங்க நல்லா வெளிப்படுத்துவாங்க.
0: கண்டிப்பாக ஏதோ ஒரு தனித்திறமை அந்த குழந்தை
1: அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கும்,
0: அதை வந்து கண்டறிஞ்சு அந்த பாதைக்குள்ளே அதை
1: வழிநடத்தணும். பேரண்ட்ஸ் வந்து வெறும் அந்த அகடமிக்கு மட்டும் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காமல் பேர்டன் பண்ணாமல் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க யோசிக்கணும். அதுக்கான தீர்வுகள் தான் இந்த மாதிரி இந்த டெஸ்டிங்க்கு இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம அதை அறிவுறுத்துகிறோம். அதையும் தாண்டி இந்த பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி புரிதல் இருக்கணும், இதை மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க பையன் அப்படி பண்ணுறாங்க, என் குழந்தையும் இப்படி பண்ணணும் இல்லை பண்ண முடியும் இல்லை பண்ணலாம் நான் முயற்சி பண்ணுறேன்னு போட்டு அந்த குழந்தைக்கு வராத ஒரு விஷயத்தை போட்டு திணிக்கிறதோ அந்த குழந்தையை மனதளவில் நீங்கள் காயப்படுத்துகிறதோ ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், கிவன் பை காட், யூஆர் அ ஸ்பெஷல் பர்சன். அப்போ அந்த குழந்தைக்கு எந்த வகையில் நீங்கள் உதவியாக இருக்கணும், மன ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு மன ரீதியாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த குழந்தைக்கு கோபத்தையும் வெறுப்பையும் இல்லை ரொம்ப கண்டிப்பையும் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏடிஹெச்டி குழந்தைய பற்றி பேசுனீங்க, அவங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இன்டென்ஷனலாக பண்ணலை, அவங்க வந்துட்டு வேணுமனே பண்ணலை. இப்போ வேணுமனே பண்ணுற குழந்தைகள் வந்துட்டு சோஷியல் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, நார்ம்ஸை பிரேக் பண்ணுறது, எதை பண்ணக்கூடாது, பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கக்கூடாது, எந்த வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்து, இதெல்லாம் நார்மலாக இன்டெலிஜென்ஸாக இருந்து அந்த குழந்தைகள் பண்ணுறதை நம்ம அந்த இதுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் இந்த குழந்தைகள் வந்துட்டு பிறப்பிலேயே அந்த குறைபாடு இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு அந்த டிசபிலிட்டி அந்த குண விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது எப்படி நம்ம இந்த குழந்தைகளை நார்மலான ஒரு சில்ட்ரன் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும், நம்ம டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். முடியாது. அந்த ட்ரைனிங்கு தேவை.

0: அதுக்கேற்ற மாதிரி முதல்ல பேரண்ட்ஸ் தானே ட்ரெயின் பண்ணிக்கணும், அந்த பொறுமை அந்த பேஷன்ஸை வர வச்சுக்கணும். இந்த குழந்தைக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பிகாஸ் இது பேரண்ட்ஸே நம்ம தப்பு சொல்ல முடியாது மேடம், பிகாஸ் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரெண்டு பேரண்ட்ஸும் வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. வீட்டில் பெரியவங்க இல்லைன்றது வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இப்போ வந்துட்டு நிறைய வீட்டுகளில் அந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் ஒரு தாத்தா பாட்டி இருந்து பார்த்துப்பாங்கன்ற அந்த விஷயங்கள்லாம் இல்லை. ரெண்டு பேரண்ட்ஸும் வேலைக்கு போகணும் இல்லை வேலைக்கு போனால் தான் இதுவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண வேண்டியதுக்கு. அது பேஷண்ட்டோட பேரண்ட்ஸோட அவைலபிலிட்டியும் வேணும். ஏன்னா ட்ரைனிங் சென்டர் கூட்டு போகணும், கூட்டு வரணும், அதுக்கு தேவைகளை சந்திக்கணும், அந்த குழந்தைய கவனிக்கணும், வேலைக்கும் போனோன்னா அது ரொம்ப மல்டி டாஸ்கிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் ஈஸியாக பேர்ன்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டால் அதை அவங்க தேடி அதை பெற்றுக்கணும். அதை சார்ந்து அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவையோ அந்த சப்போர்ட்டு கொடுத்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாவே இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றதை அவங்க ஈஸியாக அவங்கள கைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமே இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்குள்ளே தான் வருது. அப்போ அந்த ஸ்கீமை பற்றிலாம் அவங்க சொல்லும்பொழுது அதுக்கான தீர்வுகள்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமெல்லாம் கூட இருக்குது இல்லையா. அப்புறம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த பேரண்ட்ஸ்க்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, அவங்க அதுலேருந்து விதிவிலக்கு இருக்குது டேக்ஸ் இது பண்ணுறது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த பேரண்ட்ஸும் கூட அவைல் பண்ணிக்கலாம்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பொதுவாக வந்து பிரதமரோட திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சிறப்பு குழந்தைகளுக்காக இருக்குது. அந்த திட்டங்களை பற்றின ஒரு
1: இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசபிள் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, இந்த இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த யூனிக் டிசபிலிட்டி கார்டு அப்படின்ற மாதிரி UDID அப்படின்றத தராங்க. இப்போ நம்ம ஜிப்மர்லேருந்து நம்ம சர்டிஃபிகேட் தரோம், அதை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வெப் போர்ட்டல் இருக்கும், அந்த வெப் போர்ட்டலில் போயிட்டு அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கான கார்டு அவங்களுக்கு கிடச்சிரும். இது வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிறப்பு குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கூலில் அதை பண்ணித்தராங்க. அதை தவிர்த்து நிறைய இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது ஸோ அவங்க இதை தருவாங்க. அது வந்துட்டு ஒரு ஐடி கார்டு மாதிரி, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி அந்த தந்துடுவாங்க. அந்த குழந்தையோட இன்ஃபர்மேஷன்லாம் பதிஞ்சு அந்த ஃபோட்டோஸோடு சேர்த்து அந்த ஐடி கார்டை கொடுப்பாங்க. இது என்னென்னா, இட்ஸ் யூனிக் ஐடி கார்டு, யூ கேன் யூஸ் திஸ் ஐடி கார்ட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபண்டு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிசபிலிட்டி கார்டு இருந்துச்சுனாவே நீங்கள் இதை வச்சே நீங்கள் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே, என்னென்ன கிளைம்ஸ் பண்ண முடியுமோ, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்துட்டு இது பண்ணலாம். ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி இது வாங்கிக்கிறது. இதை வச்சு லைக் நீங்கள் இப்போ இந்த குழந்தைக்கான செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுது, இதுவாகுது என்பது ட்ரெயின் பாஸ் பஸ் பாஸ்லாம் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலேருந்து இப்போது கடலூரோ விழுப்புரமோ இல்லை வேறு எங்காவது வராங்க, தொலைலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த சலுகை, டிக்கெட்டில் கன்செஷன் வராது, அந்த மாதிரி அவங்க தந்துடுறாங்க. யூனிக் டிசபிலிட்டி கார்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஷா ஸ்கீம்னு அப்படி இருக்குது. திஷா ஸ்கீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0-10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், இந்த ஸ்பெசிஃபிக்காக டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி இருக்கு இல்லையா, அதான் சொன்னேன், நடக்கிறதுல பேசுறதுல ஏடிஎல் அந்த மாதிரிலாம் குறைபாடு, பின்தங்கிய நிலை, அந்த வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளை ஒருவேளை உங்களை இனிஷியலாக அந்த இயர்லி டைம்லேயே நீங்கள் கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒரு 5 வயசு இல்லை ஒரு 6 வயசுக்கு மேலே கூட உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குல்ல தெரியுது அப்படின்னா 10 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய தெரப்பிஸ் தருது, ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி தருது, அப்புறம் ஸ்பீச் தெரப்பி, இந்த ஆக்குபேஷன் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பி, ட்ரைனிங் ப்ரோக்ராம், வேறு என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்குள்ளே அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிறமையா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது என்னென்னா இது லைக் இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி, இட்ஸ் அப் டு 1 லாக் வரைக்கும் அந்த கவரேஜுக்குள்ளே வரும். இட்ஸ் ஃபார் பியூர்லி ஃபார் த ஸ்பெஷல் சில்ட்ரன், லைக் சில்ட்ரன் வித் ஆர்டிசம், செரபல் பால்சி அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி, லைக் ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு இந்த இது பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சில க்ரிட்டேரியாஸ் இருக்குது. அந்த க்ரிட்டேரியா நீங்கள் அந்த ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ண போனீங்கன்னாவே அவங்க வந்துட்டு இன்கம் சோர்ஸ் என்ன, அவங்களோட இன்கம் கேட்டகரிஸ் என்ன, எந்த கீழே வராங்க அந்த பேரண்ட்ஸு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விகாஸ் டேக்கர் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரொவைட் டே டைம் கேர் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் டு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா இப்போ அந்த ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் போவாங்க இது பண்ணுவாங்க, அப்போ அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலாம் இருக்கும், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. சப்போஸ் அந்த பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கான ட்ரைனிங்னு தேவைப்படும் இல்லையா, அந்த தேவைன்னு சிறப்பாக கவனிக்கணும் இல்லை, ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கோடு இருக்கிற அந்த டே கேர் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி குழந்தைகளை அங்கே போட்டுடலாம். இப்போ நார்மலான குழந்தைங்கன்னும்போது இந்த அங்கன்வாடி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விட்டுட்டு போகிறாங்க, பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான இந்த சென்டர் வந்து டே கேர் சென்டர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட ஸ்கீம் கீழே இதை வந்திருக்கு, இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சமர்த் ரெஸ்பெக்ட் கேர்ஸ் ஸ்கீம்னு இருக்குது, அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஷெல்டர் அண்ட் கேர் தர மாதிரி இருக்குது. ஸோ அதை அவைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ADIP அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டு டிசபிள்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இந்த டிசபிள் குழந்தை, செரபரல் பால்சி இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லோவர் லிம்ப், கை கால் கால் ஏதாவது கொஞ்சம் செயல்படாத சூழல் இருக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங், இந்த விஷுவல் இம்பேர்மெண்ட், இந்த ஹியரிங் இம்பேர்மெண்ட்

0: எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த இயரிங் இம்பேர்மெண்ட் உள்ள குழந்தைங்களுக்கு அந்த எய்டு வாங்குறது, இயரிங் எய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டிவ் டிவைசஸ் வாங்குறதுக்கு அதுக்கான ஸ்கீம் அது, அதை அப்ளை பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஎம் இ வித்யா அப்படின்றாங்க, அது என்னென்னா அந்த மாதிரி இப்போ இந்த சில மெட்டீரியல்ஸ், இந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, டிஜிட்டல் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் பீப்புள் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் அண்ட் ஆடிட்டரி இம்பேர்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஜிட்டல் லேர்னிங் ஏதாவது கற்றுக்கணும் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை அதுக்கான ஃபெசிலிட்டிஸே அவங்க பண்ணித்தராங்க, அந்த இ மெட்டீரியல் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவைல் பண்ணலாம், அதெல்லாம் அவைல் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கான தேவைகளை நம்ம பார்க்கலாம்.
1: ஆக நிறைய திட்டங்கள் மத்திய அரசு பிரதமருடைய நேரடி கண்காணிப்பிலிருந்து வந்திருக்கு. அவ்வளவு திட்டங்களும் வந்து பயனுள்ள திட்டங்கள், அது எல்லாத்தையுமே வந்து என்ன எங்கே இருக்குதுன்னு போய் ஐடென்டிஃபை பண்ணி
0: அதை பயனடையலாம். அதுதான் இது, அந்த சென்டர்ஸ் நம்ம போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கீம்ஸை சொல்லுவாங்க, இல்லைனா அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சில்ட்ரன்கான இன்ஸ்டியூட்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போகும்போதோ இல்லை இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க அதுக்கு தகுந்த உதவிகளை செய்வாங்க.
1: சிறப்பு குழந்தைகளை பற்றின பல செய்திகளை நம்ம கேட்டுட்டோம். நிறைவாக டாக்டர், இந்த மாதிரி குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைன்னா என்னவா இருக்கும்?
0: பெற்றோர்களுக்கோ இல்லை கவனிச்சுக்கிற அந்த கார்டியன்ஸ்க்கோ நான் சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க வந்துட்டு மற்ற நார்மலான சில்ட்ரன் மாதிரி இவங்களால் செயல்பட முடியாது, அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே வர வேண்டாம். இந்த குழந்தைகளுக்குள்ளேயும் நிறைய ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களை நம்ம கூர்ந்து கவனித்து அதற்கான தேவைகளை நம்ம கவனித்து இந்த குழந்தைகள் எதில் சிறந்திருக்கிறாங்க இல்லை எதில் நம்ம சிறந்து வர முடியும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணால் இந்த குழந்தைகளும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ண முடியும். ஏன்னா இப்போது பேரா ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அத்லெட்டிக்ஸ்லேயும் நீங்கள் கொண்டு போகலாம், இல்லை வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு டான்ஸு மியூசிக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அவங்கள அதுலேயும் கொண்டு போகலாம். இல்லை அகடமிக்காக அவங்களால பண்ண முடியும்னா அந்த அகடமிக்காக அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது அப்போது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அந்த ஸ்கீம்ஸை வச்சு இதை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேரண்ட்ஸு யோசிக்கலாம். எதனால் இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பொதுவான மனநிலைமை என்னென்னா, இந்த மாதிரி குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய பேர்டனாவோ இல்லை பெரிய கஷ்டமாகவோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, இருக்கும் தான், பட் ஆனால் அதுக்கான தீர்வுகளும் இருக்குது, கூடவே அதுக்கான தீர்வுகளும் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டத்தை நீங்கள் அவைல் பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு டாக்டர்ஸையோ இல்லை வந்துட்டு ஒரு குழந்தைகள் சார்ந்த ஒரு டாக்டர்ஸையும் நீங்கள் அணுகும்போது அவங்க இதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸோ இல்லை ஸ்கீம்ஸோ அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம்.
1: நிறைய ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வழியில் இருக்கிறாங்க, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆக எதுவுமே வந்து இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக வாழ்கிறதே கஷ்டம்னும் போது சிறப்பு குழந்தைகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது நாம் ஸ்பெஷல்.
0: எஸ், அது கர்வமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த ஒரு மனநிலைமை, பிகாஸ் இதுவே வந்துட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தியோ இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த மோட்டிவேஷனையோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: உலகத்தில் எல்லாமே சேலஞ்ச் தான், இது என்ன பெரிய சேலஞ்ச். நீங்கள் சொன்னது போல் டேலண்டட் குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன டேலண்ட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி
0: எக்ஸாக்ட்லி
1: அந்த பாதையில் அவங்கள வழி நடத்தணும். ரொம்ப தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு கடவுள் எல்லா விதமான அருளும் தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரேயரோடையும் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்து பல செய்திகளை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி மேடம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சல்.

நேரம் 2:25, 45 நொடி. இனிமையான பாடல்களோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. இனி வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். தருமபுரி மாவட்டம் ஒக்கினைக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாலியப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டம்

மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பருக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர், பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக கண்டஜொடுமை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வாசஸ்பதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 3:45, 42 நொடி. நாம் இணைந்திருக்கும் சங்கீத சாரலில் வருவது அம்ப நீலாம்பரி என தொடங்கும் தஞ்சை பொன்னையா கீர்த்தனை, ராகம் நீலாம்பரி, தாளம் ஆதி.

0: நிறைவு பெற்றது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 4:17.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது மீனா ஆர்ட் பிக்சர்ஸ் வழங்கும் அடுக்குமல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகுமார், சுஜாதா, தேங்காய் சீனிவாசன், பிரவீனா, ராஜசுலோச்சனா, சத்யஸ்ரீ, ஒய் ஜி மகேந்திரன், ஒய் ஜி பார்த்தசாரதி மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.
2: அமைதி, அமைதி, அமைதி. எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி.
3: என்னடா?
2: குட் நியூஸ். அதாவது நாளைக்கு அண்ணா வாசுவுக்கும் அண்ணி ராதாபாய்க்கும் திருமணம். அன்னைக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் பூர்த்தி ஆகுது. பழைய பத்திரிகையை பாரு. இந்த கல்யாண நினைவுனால நல்ல ஜோரா சிறப்பா கொண்டாடுறதா முடிவெடுத்திருக்கேன்.

0: அதுவும் இஸ்மாயில் அண்ணே, இதுக்கு மத்தியில சில அஹிம்சையான ஐட்டங்கள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போவோமே.
1: கேட்டுங்க,
0: நாதஸ்வர பேண்ட் செட்டோட அமக்கரமான ஒரு கச்சேரி, அப்புறம் வர பாயசம், ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலடோட ஒரு பயங்கரமான டின்னர்
1: போடு,
0: அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டோ
1: எடுத்துக்கோ,
0: அப்புறம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்
1: வெய்யு,
0: அதையொட்டி ஒரு காபரா டான்ஸ்
1: ஆடுறது யாரு
0: கோபரா
1: பொண்ணுடுவோம்.
0: இத்துடன் விழாகினதே முடிவுறும்.

இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக மணமகனின் குணாதிசயங்களை பற்றி மணமகனே ஒரு சங்கீத நிகழ்ச்சி நிகழ்த்துவோம். அதை எல்லோரும் கேட்டு களிக்க

0: வணக்கம் சஞ்சி.
1: அதே வாங்கோ வாசு மகாராஜு, வாங்கோ வாங்கோ உட்காருங்கோ உட்காருங்கோ. வட்டி வட்டி கூட திருக்கீங்கோ?
0: இல்ல சஞ்சி, எனக்கு இன்னொரு 500 ரூபாய் பணம் தேவைப்படும்.
1: அதே போன வாரம் தான் 500 ரூபாய் வாங்கினீங்க.
0: ஆமா வாங்கின. எதிர்பாராத செலவுகள், எல்லா பணத்துக்கும் வட்டி மூலமா சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துறேன், பயப்படாம கொடுங்க.
1: அரே நிம்பல் கிட்டே நம்மளுக்கு பயம். உங்கள் தம்பி அடுத்த வருஷம் டாக்டர் ஆக போறாங்கோ, இன்னொரு தம்பி 2 வருஷம் கழிச்சு வக்கீல் சொல்லி போர்டு போற போறாங்கோ, அது எல்லாம் நம்பி நம்மளுக்கு எவ்வளவு ஆனாலும் கொடுக்குறேன். ஆனா உங்க தம்பி 2 பேரும் ப்ராமிசரி நோட்ல வர வர சின்ன ஜாயின் கையெழுத்து போடுவாங்க.
0: நான் வாங்குற கடனை எல்லாம் என் தம்பிங்க சம்பாதிச்சு அடைப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் வாங்கல. வட்டி முதலமா சேர்த்து கொண்டு வந்து இந்த வாரமே மூஞ்சில தூக்கி
1: எறியே. வாசு மகாராஜ் உக்காருங்க உக்காருங்க, நீங்கள் கேட்ட பணம் சேர்க்கி கொடுக்கறான். உக்காருங்க, நீங்க நீங்கள் கோபம் பத்தி சேர்த்து ரொம்ப குஷி பண்றான். ஏ கோபம் இருக்கிற இடத்துல நாணயம் இருக்கும். சிக்கி சிக்கி பேசுறவன் கைத்தி ஆர்த்துருவான். இதுல நிம்பல் கையெழுத்து மட்டும் போடுங்க.
2: பெட்டியில வச்சு
3: போட்டேன்.
4: ஜுரம் தலைவலின்னு வெந்நீர் வச்சு கொடுக்க கூட அங்க ஆள் கிடையாது. டாக்டருக்கு படிக்கிறவன் தைரியத்துல உடம்ப கெடுத்துக்காத கண்ணா.
5: எல்லாம் எனக்கே சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனத்துல வச்சுக்கிறீங்களா? என்னையும் பாபுவையும் படிக்க வைக்கிறதுக்காக அண்ணன் மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு இருக்க. அதை பத்தி ஏதாவது கேட்டா கையை மடக்கி மடக்கி காமிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் இப்படி இருக்குன்னா, இந்த பாபு பையன் வேற அனாவசியமான செலவு எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கான். இப்படி எல்லா வகையிலும் ஏற்படுற கடனை தானே அடைக்கணுங்கிற வேகத்துல அண்ணன் ராப்பகலா உழைச்சு எங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்ப கெடுத்து போறோம்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க 2 பேருக்கையும் அண்ணனை ஒப்படைச்சிட்டு போறேன். அவரை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது உங்க
0: இஸ்மாயில் தங்கச்சி கதீஜா வந்து இருக்குது. பாவம் என்ன பார்த்தது ஒதுங்கி நிக்குது. உள்ள குத்தேன்னு கேள், நான் பதிக்கிறேன்.
6: உள்ள வாமா கதீஜா. என்ன திடீர்னு? வழக்கம் போல உங்க வீட்டுக்காரர் அளவுக்கு மீறி.
7: அது என்னைக்குள்ளதானுங்க இப்ப நான் வந்த விஷயம்?
6: என்ன தயங்குற? சும்மா சொல்லு, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன? சொல்லு.
7: எங்க அண்ணன் கல்யாண விஷயமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
6: முடிவு நாங்க பண்றதா? முடிச்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை உங்க அண்ணன் சொன்னா நாம எல்லாருமா சேர்ந்து முடிச்சு வச்சிட வேண்டியதா?
0: முடிச்சு வச்சிட வேண்டியதா? ஆனா கல்யாணங்கிற பேச்ச கேட்டாலும் அந்த பைய வரவிட நடுங்கிறான.
7: அதுக்காக அது தனிவரதா கிட சொல்றீங்களா?
6: யார் சொன்னா? இந்த வருஷத்துக்குள்ள அதுக்கு எப்படியும் கல்யாணத்தை முடிச்சிருதுன்னு நானும் அவங்களும் கங்கணம் கட்டி இருக்கோம். நீ ஒண்ணு செய், முதல்ல அதுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்துவை.
7: பொண்ணை பார்த்துட்டு தாங்க நேரம் இங்க வர்றேன்.
6: ஏன் அப்ப அழுதுட்டே இருக்க?
7: எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் தானே இன்னும் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. சத்தியமா சொல்றேன், அவரு கொடுக்குற காசுல தானே நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் நான் சோர் திங்கும் போது எங்க அண்ணனோட வயசையும் வாலிபத்தையும் வழிபறிப்பன திங்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா.
0: எவ்வளவு பெரிய விஷயத்தை என்ன சாதாரண வார்த்தையில சொல்லிட்டா? இப்பவே ஏதாவது திருமுல்ல பண்ணி அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்.
6: ஐயோ, உங்களுக்கு திருமலி முன்னெல்லாம் சுத்தமா பண்ண வர
0: டிக்கெட் பண்ணுவோம்.
6: ஏன்னா டிக்கெட் பண்றோம்?
0: அதாவது டிக்கெட் டிக்கெட் வேண்டாம் வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை போய் படுத்துக்க. நான் ஒரு சமயக்காரி வயசு சொல்றேன், குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணுங்க சமயக்காரி.
6: இது சரியா வந்துடும். சரியா வந்துடும். ஐயோ அது வந்துருச்சு.
0: வந்துட்டானா? சீக்கிரம் போய் பார்த்துடுறோம். நான் சொன்ன மாதிரி கேட்க போறியா இல்லையா?
6: கேட்க முடியாது
0: ராதா. நான் சொல்றதை நீ கேட்க வேண்டாம். ஆனா ஒரு பெரிய டாக்டர் சொல்றதுக்காவது மதிப்பு கூட.
6: மகா பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு.
0: இந்த பாரு மறுபடியும் சொல்றேன், டாக்டர் சொன்னதை கேட்கல, திடீர்னு நடக்க கூடாது நடந்துரும்.

0: ரெண்டு குழந்தைகளையும் தாயில்லா பிள்ளைகளாக்கி நடுத்தருவில் விட்டு பொறுத்தான அப்படி
1: அரங்கமாய்ப்பது
0: மனசெல்லாம் படபடன் அடிக்குதுன்னா நான் ஏதோ பித்த சம்பந்தப்பட்டதா இருக்குமோ நினைச்சு வாமா டாக்டர் போலான்னு சொன்னேன். ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனா டாக்டர் சொல்லிட்டாரு இது பித்த சம்பந்தப்பட்டது அல்ல ரத்த சம்பந்தப்பட்டது, ஓயாம உழைக்கிறதுனால வந்த வியாதி, பூரணமா ஓய்வெடுத்துக்கணும், குறிப்பா சமையல் கட்டு பதிலாக வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. புகை பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு பொக்குன்னு போயிடும்னு சொல்லிட்டாருடா. அவ போயிட்டாருன்னா நாம என்னடா பண்றோம்,
2: நம்மளை விடலாம் குழந்தைங்க.
0: அதானே அதுக்காக தான் ஒரு சமையக்காரி வச்சுக்கடின்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்கனாலே.
3: சமையல்காரிய வைக்கணுமா இல்ல, நான் சமைக்கிறதுனால எனக்கு மட்டும் உடம்புக்கு வந்துருச்சு. சமையல்காரி சமைக்க ஆரம்பிச்சுட்டா குடும்பமே ஆஸ்பத்திரியா போயிடும். மேல உங்களையே சுத்திட்டு இருக்குதேடா, இது ஒண்ணு. இந்த மூணு கல்யாணத்தை பண்ணிட்டு மூணு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என் கால் கடுப்பு கொருத்தி, வலிக்கிற இடுப்பு கொருத்தி, எரியிற அடுப்பு கொருத்தின்னு தனித்தனியா விட்டுட்டு மகாராணி ஆட்டம் ஹாய் எல்லாம் சாஞ்சு கிடப்பேன். அதை விட்டுட்டு வேலை காரிய வைக்கிறதாம் இல்ல.
0: நீ ஒரு கல்யாணத்தை
2: பண்ணிட்டீங்கன்னா என் பொஞ்சு அது புகையில இருந்து பொழைச்சா எனக்கு கல்யாணம் வேணாம் புரிஞ்சுக்கிட்டு நாம சௌரியமா இருந்து
0: நம்ம கைகால் நல்லா இருந்தாதான் அண்ணன் தம்பி குழந்தை குப்பை எல்லாம் நிலைமை கொஞ்சம் மாறி தலைவலி கால்வலின்னு அசந்தோம். அவன் காக்கா குறிய மாதிரி திசைக்கு ஒருத்தனா பறந்துருவான். என்னம்மா புகையில நீ செத்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பய பிடிவான பிடிக்கிறாங்க என்ன அர்த்தம்? வாசு வாசுதான் இஸ்மாயில் இஸ்மாயில்.
4: வாசு இஸ்மாயில் இஸ்மாயில் தான் கேட்டுட்டீரா, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: நீ எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கடா, எனக்கு அனாவசியம் இல்ல. அது மட்டும் இல்லடா, இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. வியாதி வர்ற உடம்பாடா இது, வியாதி வர்ற உடம்பா? ராதா நந்தி கட்ட பயிர்களுக்கு வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அந்த பாவத்தை தான் நீ அனுபவிச்சுட்டு
4: இருக்கம்மா. அவன் சொல்லிட்டு போறது ஓரளவுக்கு உண்மைதம்மா. நீ வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே வளர்ந்த உடம்பு தான் இது. நன்றி மறக்க மாட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி மறக்க மாட்டேன்.
0: என் பொஞ்சாடிகிட்ட இனிமே எந்த பயணிங்க நின்று பேசிட்டு இருக்கா போறாங்க.

0: என்னம்மா எம்மாடி எம்மா, உங்க அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக நாங்க சேர்ந்த நேரத்தை நடாடகமா அது தாரா. அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுமா, அந்த பொண்ணு தப்பா நினைச்சு போட்டுருக்கு.
1: என்னங்க, நான் தப்பாவே நினைக்கல. இதுவரைக்கும் எங்க அண்ணன் யாரு வீட்லயும் அனாதையத்தான் இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் புரிஞ்சது, அதுதான் பிறந்த வீட்லயே இருக்குன்னு. உங்களுக்கு இருக்கிற சொந்தம் இன்னுமே எனக்கு இல்லைங்க. நான்
2: சீக்கிரமா
3: என்ன

0: நோய் எடுக்கிறதும் நீங்க சத்தங்கிட்ட போடுவீங்கன்னு பயந்துட்டு நிக்கிறீங்க. வாக்குழுந்த நான் கூப்பிட்டுருவேன்.
1: சிறுமா சிறுமா, நாம நினைச்சது நடக்க போற நேரத்தில் நீயே கெடுத்து போட்டிருக்க.
0: பாக்க பரதாமா இருக்கு,
1: பரதாமா இருக்கு. இப்போ அவனே தெரிஞ்சுக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்க பாக்கிறியா?
0: சீக்கிரம் செய்யுங்க.
2: ராதாமா, எவனோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாத பையெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு எலி வலைக்குள்ள நைசா வாழை நுழைச்சு பாக்குறது மாதிரி காலை வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் இந்த திருட்டு பய காரியத்துக்கு எல்லாம் எவ்வளவு சரிபட்டு வராதுங்க?
3: கல்யாணம் பண்ணிடுறேன் சொல்ல கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
0: சொல்லிட்டீங்க வாக்குழுந்த.
2: அவன் என்னமோ ஓடறா அதை கெட்ட உடனே வாக்குழுந்த. உனக்கு என்ன தெரியும் இந்த உலகத்தை பத்தி? ஒருவேளை சாப்பாட்டுக்காக பொய்ய புழுத
3: சொல்றானுங்க.
0: என்னங்க இது சத்தியம் வேற பண்ணிக்குதுங்களே?
2: என்னம்மா பெருசா சத்தியம் பண்ணிட்டு பாரு, இந்த மோரக்கட்டை பாரு, கல்யாணம் பண்ணிக்கிற மூஞ்சி அது. இந்த அழுமூஞ்சி பேச்சை கேட்டு பாவம் யாரோ ஒரு பொண்ணை இவன் தலையில கட்டி வச்சு.

0: வந்து நின்றுட்டு எலி வலைக்குள்ள நைசா வாழை நுழைச்சு பாக்குறது மாதிரி காலை வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் இந்த திருட்டு பய காரியத்துக்கெல்லாம் எவ்வளவு சரிப்பட்டு வராது.
1: கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்ல கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
2: சொல்லிட்டீங்க வாக்குழுந்த.
0: அவன் என்னமோ ஓடறா அதை கெட்டவுடனே வாக்குழுந்த. உனக்கு என்ன தெரியும் உலகத்தை பத்தி? அதான் கொலை பட்டி கிடந்தது தாங்க முடியாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக பொய்ய புழுக
1: சொல்றானுங்க.
2: என்னங்க இது சத்தியம் வேற பண்ணிக்குதுங்க?
0: என்னம்மா பெருசா அவன் சத்தியம் பண்ணிட்டான். பாரு இந்த மோரக்கட்டை பாரு. கல்யாணம் பண்ணிக்கிற மூஞ்சியாது இந்த அழுமூஞ்சி பய பேச்ச கேட்டு பாவம் யாரோ ஒரு பொண்ணை இவன் தலையில கட்டி வச்சா. இவன் மூஞ்சிய பாத்துட்டு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல உட்காந்து கண்ண கசக்கிச்சுனா அம்மா பெண் பாவம் பொல்லாதுமா? எப்பாடே நீ ஆச்சு உன் குடும்பம் ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல சாமியாரா போவியோ? ஏன் வீட்டு பக்கம் வர
1: ஒரு மனுஷன் நொந்து போயிட்டான் அவனுக்கு டைம் செல்ல இல்லன்றதுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற உங்களுக்கு பாவம் சொத்தியோ
0: அம்மா சாபம் விடுறா.
2: என்னங்க நீங்களும் ரொம்ப தான்
1: நீ சொல்றதுல நான் கேட்டேன் இல்ல இப்ப நான் நீங்க கேட்கணும்
0: பாத்தியா பிளேட்ட திருப்பி போடுறான்.
1: இது
0: நியாயமான கோரிக்கை தானம்மா? நீ பொண்ண பார்த்தீல? எப்படி பொண்ணு எப்படி பொண்ணு?
2: ஐயோ நான் என்ன சொல்லுவேன் பொண்ணுன்னா பொண்ணுங்க.
0: ஒரு பொண்ணை பத்தி இதை விட என்னடா சொல்ல முடியும்? அதாம்மா நீ பொண்ணை பார்த்து இருக்கட்டும். இந்த பையன் இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னொருத்தர் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணோட மூக்கு மொழி காது கண்ணு கை எல்லாம் நல்லா இருக்கான்னு இன்னொரு தடவை நல்லா பார்த்து பொண்ணு பார்த்துக்கிட்டேன்.
2: நான் இங்க பார்த்தேன் கவிஜ சொன்னதுதான்.
0: சரி இப்ப ஒண்ணு செய், நேர புறப்பட்டு கவிஜா கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பாரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தாதான் அவ சொல்றது இருக்கட்டும். இப்ப நான் சும்மா பொண்ணு உன் மனசுக்கு புடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். இல்ல நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சு அந்த பய என்ன கோதறி கொண்டுடுவான்.
3: என்ன அது உனக்காக தானே அண்ணி பொண்ணு பார்க்க போயிருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி அருமையான பாட்டு ரேடியோல போடுறான். சிரிச்சு நல்லா மகிழ்ச்சியா இருப்போம்.
2: நான் சரி சொல்லிட்டு வந்து இந்த மூஞ்சில மல்லிகைப்பூ பர்தா போட்டு மாப்பிள்ளைய கூட்டம் மேல ஏற்ற
1: வேண்டியதுதான்.
2: என்னடா இப்படி இருக்காரு?
4: டாக்டர் பிளீஸ்
2: இப்படி ஆயிட்டாங்க.

0: இப்படி ஜுரமும் மயக்கமும் அடிக்கடி வருதுண்டா?
1: எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுங்க.
2: டாக்டர், ஒவ்வொரு டைம் ஒரு பொண்ணு போதெல்லாம் அந்த மாதிரி
0: அப்பன்னா டாக்டர் பாக்குறதுண்டா?
2: இல்ல டாக்டர், தானாவே சரியா.
0: ஓஹோ, எதுக்கும் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போங்க. நாளை கழிச்சு யாராவது வந்து.
3: நானே வரேன் டாக்டர். டாக்டர், தேர்ஸ் நதிங் டு வரி.
0: பார்க்கலாம் பார்க்கலாம்.
4: தம்பி, இவரு எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான், லைக் மை எல்டர் பிரதர்.
0: நீங்களே இதை பாருங்க.
1: என்னது, ரெண்டு பேருமே இப்படி பேரஞ்ச மாதிரி என்ன சமாச்சாரம்? என்னது ரெண்டு பேருமே அழுதீங்க? அப்படி என்ன நடந்தது சொல்லுங்க. என்னடா
5: அண்ணனுக்கு பிளட் கேன்சர்?
2: எனக்கு தெரியும், டாக்டர் சொன்னது. பாபு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் பட்ட பாடெல்லாம் பொன்னையும் மோகனையும் நல்லா படிக்க வச்சு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ தொடர்ந்து படிச்சு பெரிய வக்கீலாகி உன் கண்ணி கண்கலங்காகும் பார்த்துக்கப்பா.

0: வந்து மோகனுக்கு இப்போ பரிட்சை நேரம். அவன் பாஸ் பண்ற வரைக்கும் சமாச்சாரம் அவனுக்கு தெரிய வேண்டாம். பிள்ளைங்களை நீ விட்டாலும் அதுக்கு ஒன்ன விட, அதுல எனக்கு தெரியும்.
1: நான் பார்த்து கேட்டாவது
0: சுமதி, அங்க நின்னா இங்க நின்னான்னு ஒரு கெட்ட பேருக்கு இடம் கொடுக்காம பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்.
1: கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்.
0: பாபு முகம் படிப்பு உங்களுக்கு கல்யாணம்.
1: வாசு
2: என்னங்க
0: மார்வாடி கடை?
1: வாசு ஏண்டா இப்ப இந்த நேரத்துல ஒவ்வொன்னா நினைச்சு நீ கலங்கணுமா? இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? நீ சொல்லணுமாடா.
0: என்ன சொல்ற சுருக்கமா என்னன்னா, ஏன் ஸ்தானத்திலிருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி

காப்பாற்றி வருகிறேன்.

0: இன்னும் நீ போகாம இங்கேயே வா, நிக்கிற
1: போறேன்.
0: இஸ்மாயிலுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லைன்னு அப்துல்லா கிட்ட போய் சொல்லு. இல்ல வாசு வச்சேடி, நானும் போயிடுவேன்.
1: என்ன இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு என்னமோ இவ்வளவு சீக்கிரம்.
0: என்ன சீக்கிரம்?
1: முந்தா நாள் போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு எப்படி என்ன சொல்றது?
0: மடி வாசு திடீர்னு இப்படி மோசம் பண்ணிட்டு போயிடுவான்னு முந்தா நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதம்மா. என் ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை நீ பாத்துக்கிறான்னு என் தலையில சுமையை ஏத்திட்டு போயிட்டானே, அது முந்தா நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதம்மா. இப்ப சொல்றேன், எனக்கு கல்யாணம் குடும்பம்னு எதுவுமே வேண்டாம். நீ கூட எனக்கு தங்கச்சி இல்ல, அவன் குடும்பம் தான் எனக்கு குடும்பம். அவன் பெத்த பிள்ளைங்களா எனக்கு பிள்ளைங்க. அவங்களை காப்பாத்தி கரை ஏத்துறதான் என்னுடைய உயிர் மூச்சு. ஐயா பொண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம். இஸ்மாயில், உன்னுடைய நண்பர் திடீர்னு இறந்துட்டாருங்கிற செய்தி வந்த உடனே நீ எந்த முடிவுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்தேனோ அந்த முடிவுக்கு தான்பா நீ வந்திருக்கே. ஏன்னா அந்த குடும்பத்துல நீ எப்படி பழகினே, அவங்க உன்னை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு எப்படி பழகினாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நட்புக்கே இலக்கண வகுத்துக்கடா நீ. இஸ்மாயில், உன்னை என்னுடைய மருமகனா அடைய முடியலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வணங்குறதுக்குரிய தெய்வம் ஆயிட்டப்பா நீ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ எடுத்த முடிவுதான்பா மனித தன்மைக்கு உகந்த முடிவு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கதீஜாவை உன்னுடைய தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டாலும் இன்னிலிருந்து ரெண்டு குடும்பத்தையும் முழுக்க முழுக்க காப்பாற்ற வேண்டிய சுமை உன் தலையில ஏறிடுச்சப்பா.
2: என் மச்சான், இனிமே என் குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அந்த குடும்பத்தையே அவர் காப்பாற்றின போது
0: என்ன சொல்ற?
2: ஏகதன் குடும்பத்துக்காக தன்னுடைய கல்யாணத்தையே விருத்துட்டு வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு நிக்கிறியே. கேவலம் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இந்த குடி பழக்கத்தை விட முடியலன்னு நான் ஒரு மனுஷனா?

0: இதெல்லாம் நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. நீங்களே
1: அவர் தெய்வம் ஆயிட்டார்னு நீ நம்புற இல்ல? தெய்வமா
0: இருப்பாரு.
1: அப்ப நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் மோகன் அழைச்சிட்டு வந்துரு. இப்ப எதுக்கு போற? ராத்திரி தானே வண்டி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அவன் வீடு வந்து சேர வரைக்கும் இது தெரியக்கூடாது. அவன் தாங்க மாட்டான்.
0: படிப்பு கட்டு போடுவோம் அவகிட்ட சொல்லாதேன்னு எனக்கு உத்தரவு போட்டுட்டா. அவன் சொல்ல நான் மீறி எப்படி? அதாம்மா ஒரு சின்ன விஷயம், நம்ம தம்பி மோகன் டாக்டருக்கு படிச்சு பாஸ் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே தெரியல ஒரு சின்ன குட்டி டிஸ்பென்சரி போட்டு பல பேர் தம்பி கிட்ட வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறத தன் கண்ணால பார்க்கணும் போகாண்டி ஆசைப்பட்டம்மா. பல நாள் தூக்கத்துல கூட என்னை எழுப்பி இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அம்மா நீ சின்ன உத்தரவு கொடுத்தினா
1: குழந்தை, நான் உத்தரவு கொடுக்கறதா? அவர் ஆசையாச்சு நீயாச்சு நல்லாவே செய்.
2: உங்க பேர் தானே ராதா?
1: ஆமா.
2: That 101. Your name is Babu.
3: You win, I lose.
2: Oh, this must be Sumati.
3: Aray, you win again.
2: Thank you. Oh, so this is Rani and Suresh.
3: Again and again you are winning.

0: Well, if I am not mistaken, this is your younger sister?
1: No, no, she...
0: Your elder sister?
1: No, you are wrong. She is my mummy.
0: Ooh, what a wonder.
1: Enna mummy, ipdi enna enna kerke. Kondu andha fire chocolate kudu mummy. Rani,
2: idu unakku. Neenga yaaru?
1: Indha kulandha illa yaaru nu kekkudhu mummy.
3: அம்மா தப்பா நினைக்க கூடாது. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் கை நீட்டாது.
1: ஐயோ, இவர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறாரு மம்மி.
4: தப்பு உண்டு தாண்டி.
1: உன்னை லவ் பண்ணிருக்கிற விஷயத்தை எல்லாமா டாக்டர் இந்த குழந்தைகிட்ட சொல்லியிருப்பாரு?
4: அதாவதுங்க, என் பொண்ணும் டாக்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஊருக்கு போய் அண்ணா அண்ணிகிட்ட சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிடுறேன்னு புறப்பட்டு வந்தாரு.
1: வந்த இடத்துல அவங்க அண்ணாரு தவறிட்டாரு இல்லைங்களா? இந்த நேரத்துல அண்ணிகிட்ட எப்படி சொல்றதுன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன்னு விவரமா கடத்தாக்கு எழுதினாரு. நாங்களும் பார்த்தோம்.
4: மெட்ராஸ் வீட்டெல்லாம் வச்சுட்டு சேலத்திலேயே வந்து செட்டில் ஆயிட்டா கல்யாணத்தை எப்ப வேணா வச்சுக்கலாம் பாருங்க. அதான் நாங்க பரவிட்டு வந்துட்டோம்.
3: இவ்வளவு விவரமா திடீர்னு வந்து விட்டு நிக்கிறீங்களா?
4: திடீர்னு என்னடா, கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவாடுச்சுல? அப்ப பின்ன ஏன் தள்ளி போடணும்?
3: அது இல்ல,
4: இத பாரு, ஏன் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிறான்னு உங்க அண்ணா இங்க பொறுப்ப படிச்சுட்டு போயிருக்காரு.
3: அதே வருஷத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். அந்த நல்ல காரியம் தான் உன் கல்யாணம் தான்.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் அடுக்கு மல்லி திரைப்பட ஒளிச்சி தினம். தொடர்வது அடுக்கு மல்லி திரைப்பட ஒளிச்சி தினம்.
1: மைசூர் பாக்கு உள்பாவாடியாம நம்ம சுமத்தி கேட்டுச்சு பசி வைத்த கிள்ளுதுமா.
2: நம்ம சந்தேகப்பட்டது சரியா இருக்கும் போல இருக்கடி. அந்த சாஹிப் இருக்காரே, உள்பாவுடைய பொட்டலமா கட்டி அசையோட கொண்டு வந்து கொடுத்தாரு. அவளும் பாசத்தோட வாங்கிக்கிட்டா. நான் நிக்கிற அந்த சாஹிபை பாத்துட்டாரு. உடனே இது உனக்கு இல்ல, சுமதிக்கு வாங்கிட்டு வந்தேன்னு விட்டுக்காம சொல்லிட்டாரு. அந்த பத்தினி தங்கம் அப்படியா குழந்தேன்னு பட்டுக்காம வாங்கி வச்சுட்டான்.
3: குழந்தை ஏமா, அந்தாள போய் இந்த அம்மா குழந்தை குழந்தை குழந்தைன்னு குழையறாளே. ஒண்ணும் இல்லாமலா?
2: ஒண்ணும் இல்லாமலையாவது என்னடி, கட்டின புருஷனுக்கு கூட உள்பாவோட அளவு தெரியாது. கரகச்சிதமா வாங்கிட்டு வரானா? என்னடி என்னடி
3: என்னமோமா, இதுங்களை எல்லாம் பாக்குறப்போ நாம எவ்வளவோ தேவை.
2: நமக்கு என்னடி, நம்மளோட இவ்வளவு நடக்கும் போது உன் வீட்டுக்காருக்கு தெரியாம இருக்கும்.
3: அம்மா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது இருக்கிறதா எனக்கு தெரியல.
2: அவருக்கு இல்லாட்டினாடி, நமக்கு இருக்கிறதுல புரிய வச்சிட வேண்டியதானே.

0: குடும்பமே சத்த அதிகமா இருக்கு.
1: இன்னும் சத்த அதிகமாக போகுது.
0: என்னப்பா
1: சொல்றேன் அம்மா, நீ உன் புருஷனும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சனும்னு ரெண்டு பேரும் ஒத்த கால நின்று எல்லா இடங்களும் பண்ணுங்களே. ஏன்?
0: எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கணுங்கிறதுக்காக.
1: அதுக்குத்தானே எனக்கு ஆனா என்ன, என் தம்பி மோகனுக்கு கல்யாணம் ஆனா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ் வந்திருக்கிற பொண்ணு தானே. இந்த மாதிரி நேரத்துல கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண வேண்டிதானே. அதை விட்டுட்டு ஆத்தாவோட மகனும் ஆளுக்கு ரெண்டு தலகாரிய போட்டுட்டு பேனையும் சுத்த விட்டுட்டு சீட்டு கச்சேரி நடத்துறாளுங்களே என்ன? அது உன் கண்ணுல படல. நான் கொஞ்ச நாள்
0: ஓஞ்சிருந்தது ஆரம்பிச்சிட்டியா? இப்பதானே அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, புது பொண்ணு தானே.
1: எவ்வளவு நாளைக்கு புது பொண்ணு?
0: இருக்கட்டும், இப்ப நானே அவளை கூப்பிட்டேன். இந்த அம்மா இதை செய்ய அதை செய்யன்னா மாட்டேன்னு சொல்லிடுவா?
1: ஓஹோ, கூப்பிட்டு சொல்லணுங்களோ? நல்ல குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா கையில இருக்கிற காரியத்தை புடுங்கி செய்யணுமா?

0: அப்படி செஞ்சாதான் வாய்க்குள்ள போனதை கக்கி அவளுக்கு கொடுத்து வளர்க்க முடியும். கூப்பிட்டு சொல்லித்தான் ஒரு பொண்ணு அந்த காரியத்தை கவனிக்கிறான்னா அவ குடும்ப பொண்ணு அல்ல. அல்ல அல்ல
1: என்ன ரொம்ப ஓவரா போற போல இருக்க?
0: யாரு?
2: நீதான்.
0: நீதானா? ஒரு பொம்பளை தன்னந்தனியா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு எரியற அடுப்பு அனல்ல நின்னு வெந்துட்டு இருக்கிறப்போ அம்மாவ மகனும் ஹாயா சீட்டாடிட்டு இருந்தீங்களே, அதுதான் ஓவர்.
2: இருக்கட்டுமே, அதை கேட்க நீ யாரு?
0: அம்மா, உன் வீட்டுக்கார நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லலையா? கேட்டு பாரு, நான் யாருங்கறத சொல்லுவான்.
2: உங்ககிட்ட கேட்க எனக்கு தைரியம் இல்லாட்டி போனாதானே அவர்கிட்ட போய் கேட்கணும். நானே தான் கேக்குறேனே, சொல்லு நீ யாரு?
0: அதான் அவனுக்கு எதுவும் சொல்றேன்.
2: ஏன் நீயே சொல்ல?
0: ஏன் நீயே போய் கேளு.
2: ஏன் சொல்ல பயமா இருக்கா?
0: சீக்கிரம் செத்து தொழிலான இந்த பொண்ணுங்க பாசம் என்ன சாதகமா உடம்பு.

0: குழந்தை, நீ எல்லாம் தெம்பா இருக்கிறங்கிற தைரியத்துலதான் நான் ஏதோ நடமாடிட்டு இருக்கேன். நீ இப்படி தொட்டதுக்கெல்லாம் போனவரை நினைச்சு பச்சை பிள்ளையாட்ட அழுதா எங்கேது என்ன வருது? எனக்கு யார் ஆறுதுன்னு சொல்றது?
1: யார் அழுதா?
0: கொட்டுதே கண்ணீர்.
1: வர்ற வழியில தூசு கொடுத்து பச்சை உறுத்துது.
0: ஏன் போய் சொல்ற? இவ்வளவு நேரம் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த அப்போன்னு உறுத்துல.
1: கண்ணு மண்ணு தெரியாத கோபம், உறுத்தல் தெரியல. கோவம் அடிக்கிடுச்சு, உறுத்தல் தெரியுது.
0: நிஜமா உன் கண்ணுல தூசு விழுந்துருச்சு.
1: இதுல என்ன போய் காசா பண்ணுமா? வேணும்னா பாத்துக்குமா?
0: ஆமா, கண்ணு சவந்து இருக்குது. இது கூட தெரியாம சண்டையில அவ்வளவு மும்முரம். தண்ணில தூசி விழுந்த கண்ணை வச்சு நல்லா முழிச்சு முழிச்சு பாரு. தூசி இருந்தா போயிடும். உருத்தல் எப்படி இருக்க?
1: இப்ப வந்து உருத்தல் ஓரமா வந்துருக்குது.
0: அப்ப தூசி ஓரத்துல ஒதுங்கிடுச்சுன்னு அர்த்தம். உதிரா ஓடி போயிடும்.
1: இந்த ஓரமாமா
0: ஏ நீ கையே எடு.

0: அநியாயம். பத்த பகல்ல
1: நாளைக்கு இந்நேரத்துக்கு நம்ம தனி கொடுத்துனு போயாச்சுமா.
2: வசந்தே,
3: இதோ வந்துட்ட.
1: எங்க இஸ்மாயில் கூட தங்கச்சி இருக்கிறதா சொன்னீங்களே, அவங்க குடும்பம் எந்த ஊர்ல இருக்கா இல்ல வெளியூர்ல இருக்கா?
2: இந்த ஊர்ல இருக்காங்க அம்மா. இதையே கேக்குறேன்.
1: இல்ல, ராப்பகல் எந்நேரமோ சாப்பாடு தூக்கத்திலிருந்து சகலத்தையும் இங்கே நடத்திட்டு இருக்காரு. அது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா படாது?
2: இன்னைக்கு நேட்டா பல வருஷங்களா அவர் இங்கதான் இருக்காரு.
1: உங்க அண்ணன் இருந்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் அதை பத்தி யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறமும் அதே முறையில பழகிட்டு இருக்கிறதே ஊர் உலகம் இருக்கட்டும், நீங்க ஒத்துக்கிறீங்களா?
2: நான் ஒத்துக்காத அளவுக்கு அப்படி என்ன பழகிறாரு?
1: இத பாருங்க, அத நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஒரு பத்து நாளைக்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே இருந்து பாருங்க, அவங்க பழகற விதம் எப்படிங்கறத உங்களுக்கே புரிஞ்சு போயிடும்.
4: ஒரு மேல அவருன்னு சொல்ல ஆரம்பிச்ச, திடீர்னு அவங்கன்னு சொல்லிட்டு புறட்டு போறியா என்ன? அவங்கன்னா எவங்க?
1: உங்க அண்ணியும் இஸ்மாயில்
2: எப்படி பழகுறாங்க
1: அதத்தான் வீட்ல இருந்து பாருங்க, உங்க கண்ணிலையும் படுன்னு சொல்றேன்.
2: அப்போ உங்க இல்ல பட்டிருக்கு.
1: பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போங்க.
2: எனக்கு இங்க பேஷண்ட்ஸ் போயிடுச்சுமா? சொல்லு, ஏதோ உன் கண்ணால பார்த்தேன்.
1: பார்த்தேன், உங்க அண்ணி இஸ்மாயிலுக்கு முத்தம் கொடுக்கறத என் கண்ணால.

0: உங்க அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போகுதுன்னு சொன்னீங்களே?
1: ஆமாங்க.
0: நாளைக்கே நம்ம தண்ணி கொடுத்து நான் போயிடுறோம். இந்த குடும்பத்தை நான் பெரியடா நான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு தண்ணி கொடுத்து நீ நடத்த கூடாது, இது என் உத்தரவு. ஆமா.
2: என்னங்க உங்களுக்கு உத்தரவு போடுறாரு? யாருங்க இவரு?
3: ஜம்மாடி, இந்த கேள்விய பல தடவை என்ன கேட்டுட்ட, இன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றேன். போனானே போக்காளி, அவன் இந்த வீட்டுல என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான். அவன் சொன்னபடியே எல்லாத்தையும் நான் நடத்திட்டே வரேன்.
0: அதாவது எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேரையும் நிக்க வச்சு என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கணும்னு சொன்னானே, நீ அப்போ மௌனமா தானே இருந்த. அதனாலதான எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு.
1: நாம என்ன சொல்றோம் அதை யார் யாரு என்னென்ன அர்த்தப்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம பச்சை குழந்தையாட்ட சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு நிக்கிறியே. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற அறிவே நீ நம்புறியே, அந்த அண்ணா உனக்கு பரிபூர்ணமா கொடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசல்படி மிதிக்காதே.
0: நடமாடிட்டு இருக்கிற இந்த கோயில்ல சாத்தான்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாத.
4: ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான், மோகன் தான் இரண்டாவது புருஷனா?
1: ஐயோ இருக்காது குழந்தை.
0: கேள்வி இருக்காது. அவ குழந்தைய கொஞ்சம் கண்ணால பார்த்து அவன் முதல் புருஷன் வந்து அவனை மிரட்டுறத காதால கேட்டுல வந்திருக்கேன்.
1: ரெண்டுமே பொய்யாயிடும்.
0: எப்படி எப்படி?
1: கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய்.
0: ஒருத்தர் பார்த்தா போய், ரெண்டு பேர் பார்த்தாலும் பொய்யா?
1: ரெண்டு பேரு
0: எனக்கு வர்ற வார்த்தைக்கு கண்ணையா அஞ்சுக்கிறேன். நடு ரோட்ல மிரட்டி நெக்லஸ் வாங்கினதை கண்ணால பார்த்து நீ சொன்னதுமா? நீ நீ சொன்னதையும் தம்பி சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா மேப்படியான இவனு ஒரே ஆள்தான். அவன் தான் முதல் பிடிச்ச. அவளை கல்யாணத்து நடுவோம்.
1: இவ்வளவு பெரிய விஷயம் நீ அந்த பாராளை சென்று குதிக்கிறீ? இது உண்மைதானான்னு பூரணமா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இது மோகன் காதுக்கு போக விட்டுட்டோம்னா அவனும் அவசரப்பட்டுட்டான். கொழுந்தை என்னைக்குமே மீள முடியாத பழி வந்து சேர்ந்துடும். பெண் பாவம்.
0: அவ பெண்ணே இல்லையே. அதுக்கப்புறம் எங்க இருந்து பாவம்
1: என்ன வேணா பண்ணுங்க.
0: என்ன

0: பேர சொல்லு.
1: நான் அப்ப சொல்லல, நீ பொறுமை
0: ஏறறானே.
1: நீ சொல்லு, என்ன சொல்லு கேக்குற?
0: அதான் சொன்னே, இது தீர விசாரி.
2: சந்தேகப்பட்டே இப்ப என்ன நடந்தது தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம்
3: எப்போ?
2: இன்னைக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்துல.
4: இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்தவித உள்நோக்கமும் இல்லாம நேர்மையா கல்யாணம் நடத்துறவங்களா இருந்தா இப்ப நீங்க குடும்பத்துக்கு மூத்தவரு, உங்களை கேட்டல முடிவு பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கையும் அடிக்காம பரம ரகசியமா செய்யறாங்கன்னா என்ன?
5: அந்த ரகசியத்தையும் நீயே சொல்லுமா.
4: எந்த அப்துல்லாவுடைய மகளை இஸ்மாயிலுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரோ அந்த அப்துல்லாவுடைய மகனுக்கு தான் உங்க தங்கச்சியை உங்க அண்ணியார் கட்டி வைக்கிறாங்க. இதுல இருந்து தெரியுதா? அந்த பத்தினி தங்கத்துடைய ஸ்வயரூபம்.

0: உன்னை பைத்தியம் சொன்னதே உனக்கு புரியலன்னா நீ இப்ப முழு பைத்தியமா இருக்கேன்.
1: யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க?
2: யார கேட்கணும்ன்ற?
1: என்ன கேட்டுக்கணுடா?
2: யார் நீ?
1: இப்ப இந்த குடும்பத்துக்கு நான் தாண்டா மூத்தத
2: கடமையை என்ன செஞ்ச
0: புரியல?
2: அமைதியாக கேட்கணும்.
0: உனக்கு பெரியவன் உன்ன டாக்டர் ஆகணும்ல, எனக்கு நீ பெரியவனாச்சு, என் படிப்புக்காக நீ என்ன செஞ்ச? சரி என்ன விடு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, படிப்புக்காக நீ கவலைப்பட்டிருக்க வேண்டாம். அது மானத்தை மறைக்க துணிமணி உடுத்தியானுமே, அதை நீ வாங்கி கொடுத்துருக்க வேண்டாம். அந்த துணிமணிக்காக என்ன பண்ணுவான்னு யோஜனையாவது பண்ணி பார்த்தியா? சரி எங்க ரெண்டு பேரும் விடுறா போயிட்டானே, அவனுடைய மனைவி முசுற மட்டும் வச்சு நடமாட்டு இருக்காளே. டே மோகன், இந்த வீட்டுல வேற எந்த வகையிலும் வருமானம் கிடையாது, உனக்கு நல்லா தெரியும். அந்த விதவை சோத்துக்காக நீ நோட் நோட்டா விட்டிருந்திருக்க வேண்டாம். அவ புருஷன் போட்ட பிச்சையில பட்டம் வாங்கியிருக்கிய டாக்டர்னு அந்த விதவை சோத்துக்காக என்ன செஞ்சிருப்பான்னு நீ சிந்திச்சாவது பாத்தியாடா? எல்லாத்தையும் விடுறான். போன வருஷம் அண்ணன் இருந்தப்போ தீபாவளியை என்ன ஆனந்தமா என்ன ஆர்ப்பாட்டமா கொண்டாடணும். அவன் பெத்தெடுத்த பச்சை பிள்ளைங்க இந்த தீபாவளிக்கு எப்படி இருக்காங்க, என்ன கதி ஆனாங்கன்னு வீட்டுக்குள்ள வந்து பாத்துருக்க வேணாண்டா. தெருவு என்றாவது எட்டி பாத்தியா? இத்தனை கடன் எனக்கு இருக்கிறதா நீ கனவுல கூட நினைச்சதா எனக்கு தெரியல. இப்ப இந்த குடும்பத்துக்கு நான் தான் மூத்தவன் வந்து நிக்கிறியே. டே மோகன், இப்ப நான் உன்னை செருப்பால் அடிக்கலன்னா இந்த கூட்டமே என்ன ஜோட்டால் அடிச்சிடும். என்ன செய்யலாம்? நீயே ஒரு ஐடியா
3: கொடுறான். இப்ப பாபு சொன்னான்ல, இத்தனை காரியங்களையும் என் குடும்பத்துல தான் செய்துட்டு இருக்கேன். இது என்ன, அது சரிவர செய்து முடிச்சு விடுங்கிற நம்பிக்கையிலதான் ஆஸ்பத்திரியில எங்க ரெண்டு பேரையும் தனியா நிறுத்தி என் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டான்னு சொன்னார். அதுல ஒண்ணுதான் சார் இந்த கல்யாணமும்.
0: புரியுறாரா? ஸ்தானங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இப்போது புரியுதா? அந்த வார்த்தையினால இந்த உலகமே உங்க அண்ணிய காரி துப்புது. மற்றபடியாவும் கொஞ்சாதி
4: அயோக்கிய பயல அடிச்சு கொண்டு
0: என்னையாவும் பொஞ்சாதியா இல்ல நாக்க புடிக்கு நாண்டுகிட்டு சாக வேண்டியது நீயாங்கிறத தீர்த்துக்கடா.
5: அப்பா இது யாருன்னு சொல்லு.
6: அம்மா.
5: யார் அம்மா?
6: இது என் குழந்தை இல்ல.
5: உனக்கு என்ன போல இழுச்சு

வாயம் 10 பேரு, யாத்திரை போய் ஏமாந்தம் 20 பேரு, ஆக 30 பேர் புருஷனா கிடைச்சிருவாண்டி. ஆனா நீ பெத்தெடுத்த அந்த குழந்தைக்கு நீ ஒருத்தி தாண்டி தாயா இருக்க முடியும்? டாக்டர், இந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான்.

0: மீனா ஹார்ட்ஸ் பிக்சர்ஸ் வழங்கிய அடுக்குமல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகுமார், சுஜாதா, தேங்காய் சீனிவாசன், பிரவீனா, ராஜசுலோச்சனா, சத்யஸ்ரீ, ஒய்ஜி மகேந்திரன், ஒய்ஜி பார்த்தசாரதி மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான

சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:20. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள். வாசனை பூக்கள் வாய்வடிக்க, 1000 ஈக்கள் தேன் குடிக்க, மலரே பேசு மௌன மொழி.

இளையராஜா சித்ரா குரல்களில் கேட்டது கீதாஞ்சலி படப்பாடல். மலர்களின் மௌனம் வேதமாக இருப்பின் அவை பேசினால் ஓயுமா என்பது ஆச்சரியம் நிறைந்ததுதான்.

கேட்ட பாடலின் படம் கர்ணா, ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். நேரம் 5:10:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் மலர் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தென்றல் ஒரு கடிதம் எழுதுகிறது. மலரே, ஒரு வார்த்தை பேசு, இப்படிக்கு தென்றல் காற்று என்று.

கேட்டது பூமகள் ஊர்வலம் பட பாடல், ஒலித்தது அரிஹரன் கே சித்ரா குரல்கள். மலருக்கு தென்றல் பாடும் கானம் இது.

வீட்டில் விசேஷங்க. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது கேஜே யேசுதாஸின் குரல். நேரம் 5:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்று கொண்டிருப்பது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள். ஆராதனைக்கு பயன்படும் மலர்களுக்கே ஆராதனை பாடினால், அதுவும் இந்த பொன்மாலை பொழுது நேரத்தில்

எஸ் ஜானகி மலை சிவாசுதேவன் குரலில் கேட்டது கரும்பு வில் படப்பாடல். நிறைவாக கல்யாணராமன் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6 மணி. திரை இசை கேட்கலாம்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் கேட்டது தங்க மீன்கள் பட பாடல். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுகின்றன. ஒரு முறை நிதி உதவியாக தலா 1,00,000 வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 1,00,000 மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக 5,00,000 வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளை செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தில் அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் மாதம் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 6:05:18 திரைசை நிறைவு செய்ய வருவது பொன் மாணிக்கவேல் படப்பாடல்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யுபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான பிஎம் தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான 135 கிகாவாட் மின்சாரத்தை மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பு மூலம் விநியோகிக்க இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கு ஏதுவாக அதிக திறன் வாய்ந்த பேட்டரி வசதிகள் உரிய இடங்களில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். 2027-28 ஆண்டு சந்தை பருவத்தில் அனைத்து ராபி பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு முடிவு செய்துள்ளது. கடுகு உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள், கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் மற்றும் மசூர் பருப்பு உள்ளிட்ட பயறு வகைகளுக்கான இந்த கொள்முதல் விலை உயர்வு உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் 1.5 மடங்காக ஆதரவு விலை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடப்பாண்டு காரிஃப் பருவத்தின் போது உத்தரப்பிரதேஷ் தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் விளையும் முக்கிய பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் மொத்தம் 5,548 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யும் உத்தேசத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். சந்தை விலை குறைவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் நாடு சுயசார்பை எட்டவும் இம்முடிவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான முத்ரா திட்டத்தினால் நாட்டின் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்துள்ள பலன்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: போதிய நிதி வசதி இல்லாத சிறு தொழில் முனைவோருக்கு நிதி ஆதரவு வழங்குவதன் மூலம் இத்தகைய தொழில் முனைவோரின் உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணரும் நோக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்ட முத்ரா திட்டம் நீண்ட காலமாக முறையான நிதி கட்டமைப்பிற்கு வெளியில் இருந்த சிறு தொழில் முனைவோரை முறையான நிதி கட்டமைப்பிற்கு கொண்டு வருவதில் பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் முனைவோரின் மூலதன தேவைகள் மற்றும் நடப்பு தேவைகளுக்கு உத்தரவாதம் கோராமல் வங்கிக் கடன் வழங்கப்படுவதால் இத்துறையினர் மிகுந்த பயன்பெற்று வருகிறது. முத்ரா திட்ட கடன்களில் 68% பெண்களுக்கும் 51% SC ST மற்றும் OBC பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2015 2018 இடையிலான காலகட்டத்தில் முத்ரா திட்டத்தினால் மொத்தம் 1.12 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தின் ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. முத்ரா திட்டத்தின் லட்சியங்களை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் முத்ரா திட்ட கடன்கள் மீதான 10 லட்சம் ரூபாய் உச்சவரம்பு 2024 முதல் 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் வெற்றிகரமான சிறு தொழில் முனைவோர் கூடுதல் கடன் பெற வாய்ப்பு கிடைத்துள்ளது. வேலை தேடுபவர்களை மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக மேம்படுத்துவதில் பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1 தேதி தொடங்கிய ஓராண்டு கால 100 ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் விழாவுடன் முடிவுக்கு வருகின்றன. விழாவின் போது UPSC 100 ஆண்டு விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் வெளியிடுவார். அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்த 100 முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் எனும் தலைப்பிலான நூல் ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார். UPSC 100 ஆண்டு விழா நிறைவு விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பயணம், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குடன் சம்பந்தப்பட்ட துறையாக மட்டுமே இருந்த சுற்றுலாத்துறை தற்போது பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அசோசாம் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய சுற்றுலா மாநாட்டில் அவர் பேசுகையில், இந்தியாவில் உள்நாட்டு சுற்றுலா கடந்த ஆண்டு 12.5% வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும், 2,53,00,000 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவிற்கு வந்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
3: உலக அளவில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நாடாக இந்தியாவை மேம்படுத்த சுற்றுலா தலங்களை சரியாக நிர்வகிப்பதும் சுற்றுலா அனுபவத்தின் தரத்தை உயர்த்துவதும் அவசியம் என்று அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், வழிகாட்டிகள், விருந்தோம்பல் ஊழியர்கள் உட்பட சுற்றுலா துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டில் 50 புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் குறைவாகவே அறியப்பட்ட சுற்றுலா தலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவரவும், சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவங்களை வழங்கவும் அதிக முதலீடுகள் தேவைப்படுவதால் சுற்றுலா துறையில் தனியார் பங்கேற்பு மிக அவசியம் என்று அமைச்சர் கூறினார். மத்திய மாநில அரசுகளும் தனியார் துறையினரும் ஒத்துழைப்பான முறையில் தொடர்ந்து செயல்பட்டால்தான் இந்தியாவின் சுற்றுலா உள்ளாற்றலை முழுமையாக வெளிக்கொணர இயலும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். தமது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை இன்று தாமாகவே முன்வந்து அகற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பருவமழை காலத்தில் பேனர்கள் காற்றில் சரிந்து மக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேனர் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்றும், பேனர் வைப்பதற்கு பதிலாக ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்றும் அவர் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. சுமார் 250 தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று பயன் அடைந்தனர். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட கனகலாப்பெட் பகுதியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் சிங் மீனா தலைமையில் இன்று நடைபெற்ற சேவா சங்கல்ப் முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர்.

அரசு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம், பிஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் காம்பவுண்ட் வில்வித்தை அணிகள் பிரிவில் கௌஷல் தலால், சாகில் ஜாதவ், கணேஷ் மணிரத்னம், திருமுரு ஆகியோர் அடங்கிய இந்திய மூவர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. முன்னதாக சிகித்தா தனிபர்த்தி, பிருத்திகா பிரதீப் உள்ளிட்டோர் அடங்கிய இந்திய மகளிர் அணியும், சிகித்தா தனிபர்த்தி, சாகில் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய கலப்பு அணியும் தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றன.

0: புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம், பிஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் காம்பவுண்ட் வில்வித்தை அணிகள் பிரிவில் கௌஷல் தலால், சாகில் ஜாதவ், கணேஷ் மணிரத்னம், திருமுரு ஆகியோர் அடங்கிய இந்திய மூவர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. முன்னதாக சிகித்தா தனிபர்த்தி, பிருத்திகா பிரதீப் உள்ளிட்டோர் அடங்கிய இந்திய மகளிர் அணியும், சிகித்தா தனிபர்த்தி, சாகில் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய கலப்பு அணியும் தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 60 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் அர்ப்பணிக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான மின்சாரத்தின் விநியோகத்தை அதிகரிக்கும் வகையிலான PM தாரா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். சுற்றுலாத்துறை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்புகளுக்கான முக்கிய ஆதாரமாகவும் மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 6:20 வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் S. சௌமியா.

நேரம் 6:31. 8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ஓஎஸ் அருண்.

இதுவரை வந்தது மனோரஞ்சதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலே. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சொலோமி சந்திரகாந்தம் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும். 6:15 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் வளமான மண் வழங்குவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குறையினர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8 மணிக்கு சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்துமணி அவர்கள் ஆற்றும் உரை. 8:45 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் விஜி விக்னேஸ்வர் அவர்கள்.

கீபோர்ட் இசை கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே நிக்க முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். சிம்ம குரலோன் சிவாஜி கணேசன் என்ற தலைப்பில் நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். நாளை பகல் 12 மணிக்கு வளமான பாரதம், கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்து சித்திரம் பகுதி 2, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சி, தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் ராஜசேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தம்பி என்ற தலைப்பில் தொடங்கும் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணி முதல் 6:10 வரையிலும், 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, உழவர் அனுபவம், மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளுவர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் செய்திகளாகவே இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு கால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய 30 நாட்கள் கொண்ட சிறப்பு தொடரின் வானொலி தொகுப்பு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகம் மலர், விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை துளிலேகா தத்தா அவர்களின் லைட் நாசுரல் கீதி கேட்கலாம், படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா. அதனைத் தொடர்ந்து 10:30 வந்தனா குமாரி அவர்களின் போஜ்புரி நாட்டுப்புற இசை கேட்கலாம், படைப்பு ஆகாஷ்வாணி பாட்னா. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு. 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 10 மணி முதல் வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள், காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை, 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன், 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள்,
மார்க்சின் கார்கே அவர்கள் எழுதி, தோமுசி.

ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். ஒன்றிரண்டு கஹாய் சிநேகிதி திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே. சிவகங்காவதி 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்காலோ டாக்டர். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர் நல மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ் சபிதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4 மணிக்கு சண்டேஸ் டூ சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பின்னர் 7:02-7:15 வரையிலும், 7:25-8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 9:15 முதல் 10 மணி வரை, 10:20 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 10 மணி முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இன்று மற்றும் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. வருவது திரை இசை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்

0: செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: நரேந்திர மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30 தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது.

0: மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25:15. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி குறித்த அறிவிப்பு. அந்நோக்கம் சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல். இந்த வகையில் குதிரைவாளி ரகம் MT1 அத்தியேந்தல் 1 Co 2. காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மண் மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் தயாரித்தல் 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதையளவு 3 கிலோவிலிருந்து 4 கிலோ 1 ஏக்கருக்கு. விதைப்பு பருவமழை துவங்கியவுடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3-4 வரை ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர். எரு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும்போது 1 ஏக்கருக்கு 2-4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 என்ற சதவிகிதத்தில் ஏக்கருக்கு இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும்போது மற்றும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை. விதைத்து 25-30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமை ரகங்கள் அத்தியேந்தல் 1. விதையளவு வரிசை நடவுக்கு 1 ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2-3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் அடியுரம் தொழு உரம் 1 ஏக்கருக்கு 5 டன். தழைச்சத்து 1 ஏக்கருக்கு 18 கிலோ. மணிச்சத்து 1 ஏக்கருக்கு 9 கிலோ. வரிசை நடவு 25-10 சென்டிமீட்டர் அளவில் நடவு செய்வதால் நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களையெடுக்க வேண்டும். பயிர் களைதல் விதைத்த 20 நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். தினை ரகங்கள் Co 6 Co 7. விதை அளவு வரிசை நடவு 1 ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டுக்கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் அடியுரம் தொழு உரம் 1 ஏக்கருக்கு 5 டன். தழைச்சத்து 1 ஏக்கருக்கு 18 கிலோ. மணிச்சத்து 9 கிலோ. இடைவெளி வரிசை நடவு 22-20 சென்டிமீட்டர். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி. களையெடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களையெடுக்க வேண்டும். பயிர் களைத்தல் விதைத்த 20 நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். வரகு ரகங்கள் அத்தியேந்தல் 1. விதையளவு வரிசை நடவு 1 ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது

நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடி உரம் தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன், தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ, மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ. இடைவெளி வரிசை நடவு 22 x 20 சென்டிமீட்டர். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி. களையெடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். பயிர் களைதல் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாரம்பரிய நெல் வகைகள்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பாரம்பரிய நெல் அப்படின்னா அந்த காலத்தில் விளைஞ்ச நெல் சார் அது. அதான் ராஜாக்கள் விரும்பி சாப்பிட்டது, சத்து நிறைஞ்சதாக இருக்குது சார் அது. இன்றைக்கி அதனால தான் வந்து அந்த பாரம்பரிய அரிசிகளை மக்கள் தேடி எடுக்கிறதுக்கு காரணமாக அதுதான், அரசாங்கம் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு காரணமாக தான் சார். பாரம்பரியங்கிறது எப்பயுமே வந்து ஒரு நஞ்சு கலக்காத சத்துக்கள் நிறைந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்த அரிசி சார். அதோட சிறப்பு அதுக்காக தான் எனக்கு தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம
2: தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்பட்டு வந்த இந்த பாரம்பரிய நெல் வகைகள் ஒன்றுனா சொல்லுங்களேன்.
3: நெல் வகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரகத்துக்கள் மேலே இருக்குது சார். இதில் அதிகமாக மக்கள்கிட்ட வந்து விரும்பி ஏற்றுக்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிலது சார், கருப்பு கவனி, கருங்குருவை, மாப்பிள சம்பா, காட்டு யானம், எழுப்பிப்பு சம்பா, அறுபதாம் கோடை, இந்த மாதிரி ஒரு 10 ரகங்கள் இருக்குது சார். இது இந்த ரகங்கள் வந்து இதோட அருமை மக்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பயன்பாடு அதிகமாக இருக்குங்க சார்.
2: இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாப்பிள சம்பா, கருப்பு கவனி, இந்த நெல் வகைகள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்களேன்.
3: நிச்சயமாக சார். இப்போ கருப்பு கவனின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் விரும்பி சாப்பிட்டாச்சுன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அரிசியோட கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு பழுப்பு கலந்த மாதிரி இருக்கும். அது இந்த அரிசி வந்து உயரமாக 6 அடிக்கு மேலே வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம். அது நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம். அதனோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, அதுமாதிரி தைராய்டு உள்ளவங்களுக்கு, கேன்சர் உடைய செல்களை அழிக்கக்கூடியது, இப்படி வந்து பலவித வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அரிசி சார் அது. இந்த அரிசி வந்து நான் ஒரு சின்ன சங்கடம் கேட்டிங்கன்னா வேகக்கூடிய தன்மை நேரம் ஆகும். ஏன்னா வந்து நார் சத்து கூட உள்ள அரிசி, அதனால் வந்து கஞ்சியாக எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு பலனுள்ள ஒரு விஷயம் இருக்கும். சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சார். அது
2: பெரும்பாலும் மக்கள் வந்து பாரம்பரிய நெல் அரிசி சாப்பிட்றதா முன்னே வந்துருக்காங்க.
3: ஆமாங்க சார். பாரம்பரிய அரிசியில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால மக்கள் விரும்பி எடுத்துக்கிறாங்க சார்.
2: பலதானியம் 100 கிலோன்றாங்க, அது ஏன் சார் அது?
3: இன்னைக்கு வந்து மண்ணில் வந்து ரசாயனத்தை நிறையா கொட்டி கொட்டி அந்த மண்ணு கிட்டத்தட்ட வந்து செத்து போயிடுச்சு. அதில் நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போன கண்டிஷனில் இருக்கு. திருப்பி இருக்கிற அந்த கொஞ்சம் நுண்ணுயிரையும் வந்து வளர்த்து கொண்டு வந்தால் தான் விவசாயம் செழிக்கும். அந்த நுண்ணுயிரை வளர்க்குறதுக்கு சாதாரண மக்கள் வந்து 25-30 கிலோ தான் வந்து அந்த பலதானியத்தை வரைப்பாங்க. ஆனால் அது பத்தாது. ஏன்னா விஞ்ஞானிகள் அறிவுறுத்துகிற ஒரு விஷயம், 4% கரிமச்சத்தை கூட்டணுங்கிறாங்க. இந்த 100 கிலோ பலதானியத்தை விரைச்சா மட்டும்தான் சீக்கிரமாக அந்த கரிமச்சத்தை கூடும் சார். ஏன்னா விளைச்சல் வந்து கரிமச்சத்தோட அளவு வச்சு தான் விளைச்சல் கூடும்.
2: இயற்கை விவசாயத்தில் இடுபொருட்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்கல்ல சார், ரொம்ப அவசியமா? சூழல் நேரமும் அதெல்லாம் ஒத்து வருமா?
3: நிச்சயமாக ஒத்து வருங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரசாயனம்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒரு பொட்டாஷோட ரேட் 2000 ரூபா வருது. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரேட்டு 1600 ரூபா தாண்டிட்டு இருக்கு.

0: யூரியா பார்த்தீங்கன்னா 300 ரூபா தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அது பெரிய மலைக்கக்கூடிய விஷயம். அதுவே நம்ம இயற்கை இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தயாரிச்சோம்னாக்க செலவினங்கள் கம்மி, நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம இடுபொருள் தேவையான சேர்த்து கூட கொடுக்கலாம் சார். இது அதோட இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கனாக்க, எப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு சத்துக்கும் ஒரு மருந்து இருக்கோ, அதே மாதிரி வந்து நோய்க்கு பூச்சிக்கு அதோட ஆரோக்கியத்துக்கு நம்ம ஒன்று ஒன்று அதில் தயாரிக்கிறோம் சார். இதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நோய்க்கும் பூச்சிக்குமே ஒத்து வரும், சத்தை கொடுக்கக்கூடியதான். அப்போ ஒரு பொருள் வந்து இருவேறுபட்டு வேலை செய்யும் போது நமக்கு ஆதாயமான ஒரு விஷயம் தான். இது மாதிரி பஞ்சகவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கான வந்து சத்தை கொடுக்கும். இப்போ மீன் கரைசல்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கு சத்தம் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் பூச்சிக்கான எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மின்னக்கூடியதாக இருக்கும். எண்ணெய் கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேப்பெண்ணெய் இலுப்பெண்ணெய் புங்கெண்ணம் கரைசல். அந்த எண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா அருமையான பூச்சி வெரைட்டி. அடுத்து ஜீவாமிர்தம்னு ஒன்று இருக்குது, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய விஷயம். அது இன்ஸ்டன்ட் சார், அது குளுக்கோஸ் மாதிரி. இப்படி நிறைய இடுபொருள் இருக்குது சார். நம்ம இத்தனையும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா மட்டும்தான் அந்த பயிர் எடுத்து.
1: இப்போ நீங்கள் என்னென்ன இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துகிறீங்க?
0: பலதானியை வரைச்சிருவோம். அதுக்கப்புறம் கையில் முன்னெச்சரிக்கை நாங்கள் தயார் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பஞ்சகாவியம், மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் இந்த மாதிரி ரெடியாக வச்சுருப்போம். இப்போ ஜீவாமிர்தங்கிறது நாங்கள் அப்பப்போ தயார் பண்ணிக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏழை கரைசல்லாம் வந்து முதல்ல போட்டு நொதுக்கி வச்சுருவோம் சார். ஏன்னா நொதுக்கக்கூடிய பொருள்
1: எல்லாமே நீங்கள்
0: தயாரிக்கிறோம் சார்.
1: சமீப காலமாக தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை ரசாயன உரங்கள் பயன்படுத்திருக்கீங்களா?
0: இல்லை சார், நான் 2000 முன்னாடி வந்து ரசாயனம் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போயும் ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடம் வந்து நம்மளால போய் பண்ண முடியாத இடமா இருக்கு. இயற்கை விவசாயங்கிறது ஒரு 2000 தான் ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 26 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நான் ஆரம்பிச்சு.
1: ரசாயன உரங்களும் பயன்படுத்தி இருக்கிறீங்க?
0: இருக்கு சார், இருக்கு.
1: ஏன் இயற்கை விவசாய முறைக்கு நீங்க திரும்பி வந்திருக்கீங்க?
0: செலவினங்கள் சார் முதல் விஷயம். அது அடுத்தது வந்து மருந்து அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாதிப்பு, அதோட செலவினங்கள், அதோட பாதிப்பு, மண்ணோட வளம், இது எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு சார். அடுத்த நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகம் நோக்கி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு. அதுலேருந்து தப்பிச்சு எட்ட வரணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நஞ்சு கலக்காத இந்த இயற்கை உழவாண்மை மட்டும்தான் முக்கியமான விஷயம் சார். உலகம் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு.
1: ஒரு சில விவசாயிகள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் சார், அதுவும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணால் மகசூல் அதிகமாக கிடைக்காது, நமக்கு நஷ்டம் கூட ஏற்படும் அப்படின்ற சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை விட்டு நகர்றாங்க.
0: இயற்கை விவசாயத்தில் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இயற்கையால் உண்டானதான ஒழிய நம்மளால் ஒரு வாய்ப்பு இல்லைங்க சார். ஒரு சில நேரங்களில் அந்த இயற்கை நம்ம வளத்தை வந்து விளைச்சலை கூட்டி கொடுக்கும், ஒரு சிலத்தை பாதிப்பு உண்டாகும் சார். அது நம்ம கையில் இல்லை. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கக்கூட மிஞ்சாதுன்றது அந்த காலம் சார். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நெல் விவசாயத்தில் வந்து பயிர் வைக்க போகிறோமோ முதல்ல நம்ம திட்டமிட்டணும். இந்த நெல்லோட வயசு என்ன, இந்த நெல் என்ன மாதிரி நோய் பூச்சிதலுக்கு தாக்குதல் ஆளாகும், என்ன மாதிரி உணவு அது கொடுக்கணும், பயிர் பாதுகாப்பு என்ன சார், நம்ம முதல்ல இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார். அடுத்து அந்த பயிரை டெய்லி போய் பார்க்கணும், பயிர் கூட பேசணும் சார். சும்மா நம்ம நட்டுட்டு எட்ட வந்துட்டா நிச்சயமா முடியாது. சரியா திட்டமிட்டு நம்ம செயல்பட்டோம்னாக்க வெற்றியை தடுக்க யாராலும் நிச்சயமா முடியாது சார்.
1: இப்போ சாதா அரிசி சாப்பிட்றதுக்கும் இயற்கை விவசாயத்தில் விளைந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்றதுக்கும் நல்ல நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நம்ம ஊட்டச்சத்து கிடைக்கும், அதனால நம்ம 50 ரூபா 100 ரூபா கூட தான் விற்கிறாங்க. ஆனால் நமக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்கு இல்லைங்களா?
0: விலைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து அதிகமான விலை இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், 9 படி கிச்சன் சம்பா நின்றுட்டு இருந்தேன், மழையால் அறுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. 29 மாட்டுக்கு தான் அரிசி போட்டேன். வருத்தம் ஒரு பக்கம் தான், நான் விவசாயத்தை நிறுத்தலை, அது இயற்கை இடுபாடால் நடத்தின கோளாறு, என்னால் இல்லை. அதனால நான் வந்து மனசை கல்லாக்கிட்டு என்னோடய மாட்டுக்கு அதை உணவாக்கிட்டு அடுத்த கட்டத்தை நான் நகர்ந்துட்டேன். அடுத்த போகத்தை என்ன செய்யும் செய்ய ஆரம்பித்தேன், அடுத்த போகம் சீதர்ஷன் ஒத்து வந்து நல்ல விளைச்சல் எடுத்தேன் சார். ஸோ இந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டினா அந்த விலை வந்து மற்றவங்களோட பார்வையில் கூட தெரியும் ஒழிய எங்களோட பார்வையில் அது சரியான விலைங்கிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு உண்டாகிறோம் சார். அடுத்து இயற்கை விவசாயம் விட்டு விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னாக்க இன்னொரு கேள்வி கேட்டிங்க, அது மிகச்சரியான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வராங்க, அவங்க வரும்போதே ஒரு கனவோடு வராங்க. ஏன்னா தவறான வழிகாட்டுதலை பார்த்துட்டு 50 எடுக்கலாம், 100 அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சார். நான் நீங்கள் சரியாக திட்டமிடுங்க, சரியான உணவு கொடுங்க, வரவு செலவு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக நஷ்டம் வராது. ஏன்னா சரியான உங்களோட உழைப்பு இருக்கணும், சரியான பருவத்தில் நடணும், நஷ்டம் வராது. அதுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கோம் சார். நிச்சயமாக செய்யலாம், வெற்றி பெறலாம் சார். வர்றவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லவும் வழிகாட்டவும் தயாராக இருக்கோம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இயற்கை விவசாய முறையில் நஷ்டமே இல்லை, லாபம் தான்.
0: நிச்சயமாங்க சார்.
1: உங்களால் ஒரு 10 நல்ல ஊட்டச்சத்தோடு வாழறாங்கன்னு சொல்லலாம்.
0: ஆமாங்க சார்.
1: சில விவசாயிகள்லாம் எதுவும் நட்டுறாங்க, எப்பயாவது ஒரு தடவை வந்து பார்க்குறாங்க, அப்படி இல்லாமல் முழு நேர ஈடுபாடு இருக்கணும் இல்லைங்களா?
0: அவசியம் சார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை பிறந்தா அப்படியே விட்டுருவோமா சார் நம்ம? இந்த குழந்தைக்கு வந்து டாக்டர் கேட்டு எந்த வயசில் என்னென்ன கொடுக்கணும், 3 என்ன கொடுக்கணும், 6 என்ன கொடுக்கணும், 8 என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் கணக்கு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு கணக்கு பண்ணுறவங்க நம்ம பயிருக்கு ஏன் சார் அதை கணக்கு பண்ணக்கூடாது? ஒரு ஒரு பயிரும் ஒரு உயிர் தான். நம்ம வீட்டில் தான் ஒரு புள்ள ரெண்டு புள்ள இருக்கோம், எத்தனை நெல் நாற்று விட்றோம், அத்தனையும் உயிர் தானே சார். இப்போ அந்த அத்தனை உயிரை நம்ம வந்து கைவிட்டுற முடியுங்களா? அப்போ பார்த்து பார்த்து செய்யணுன்றது நம்மளோட கடமை, அதை சரியாக செய்யணும் சார். அது மாதிரி செஞ்சால் வெற்றி நிச்சயம் தான் சார்.
1: 1 மாப்பிள்ள சம்பா பயிரிடுறோம், எவ்வளோ செலவாகும், மகசூலில் எவ்வளோ கிடைக்கும்?
0: செலவுன்னு பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட வந்து விலையாக எனக்கு சொல்ல தெரியல. பட் பஞ்சகவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு 3 லிட்டர் வரும் சார். ஒரு 4 ட்ரிப் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் கரைசல் பார்த்தீங்கன்னா அதே அளவு வரும் சார், கிட்டத்தட்ட ஒரு 10 12 லிட்டர்.

0: ஒரு ட்ரிப்பு தேவைப்படும். எண்ணெய் கரைசல் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அரையிலேருந்து முக்கால் லிட்டர் ஒரு நாலு ட்ரிப்பு, இதெல்லாம் என்ன சார் பெருசாக விலை வந்துருப்போம் நினைக்கிறீங்க? கிடையாது. அது பலதானம் இனிஷியலில் விதைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 7-8000 வரும். அது தரை வழியாக கொடுக்கும்போது ஜீவாமிரத்தை கொடுக்க போகிறோம். ஜீவாமிரத்தை என்ன சார் சேர்க்க போகிறோம்? சாணம், வெள்ளம், புளிச்ச தயிர், முளக்கட்டின தானிய கரைசல், தண்டி. யோசிச்சு பாருங்க சார், இது ஒரு பெரிய செலவுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
1: ரசாயன உரம் வாங்க போனால் தான் காசு கொடுத்து வாங்க,
0: இன்னைக்கு நிலைமை வாங்க முடியாது சார். அப்படி தான் இருக்குது. இது நம்மளே தயாரிக்கிறோம் சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்ல விஷயம் தான்.
1: லாபம் நமக்கு
0: நிச்சயமா சார், நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து விளைச்சல் இருக்கும்.
1: இப்போ இந்த காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய நெல் வகைகள்லாம் எவ்வளோ உதவியாக இருக்குது சார்? அது
0: காலநிலை ரெண்டு விதமாக சார், ஒன்று சில புயல் மழைக்கும் போது அழிவு வருதான், அது எல்லாருக்கும் உள்ளது சார், அது நம்ம தடுக்க முடியாது. அதே சீதோஷனை வந்து ஒரு விவசாயி வந்து வளர்த்து விடுறதும் உண்டு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இப்போ இந்த நான் பயிருக்கு எந்த பராமரிப்பு கொடுக்கலப்பான விளைச்சல் இருப்போம், ஊரே விளைச்சல் இருப்பேன். அப்போ இந்த காலநிலைங்கிறது என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் சார், அது நம்ம கையில் இல்லை.
1: அந்த பேரிடர் காலங்களெல்லாம்
0: பேரிடர்கள்லாம் பாதிப்பு தான் சார், அதை நம்ம தடுக்க முடியாது, அதை ஏற்றுக்கிட்டு தான் சார்
1: ஆகணும். அரசு
0: அரசு வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் உதவிகள் செய்து சார், இந்த எங்களை நேரடியாக கூப்பிட்டாங்கன்னாக்க எங்களோட வேண்டுகோளை வைப்போம், எங்களை புரிஞ்சிக்கும் போது எங்களோட வளர்ச்சி தான் கூடும் சார். அது
1: பொதுவாக விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசில் ஏதோ நிதி உதவி கொடுக்குறாங்களா?
0: செய்கிறாங்க சார், அரசு இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது. அரசோட ஆலோசனைகள் நிறைய எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கனாக்க இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது சார். உழவர்கள் நேராக கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் சந்திக்கிற பிரச்சனையை சொன்னோம்னாக்க அவங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு எளிமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குற தீர்வுகள்னு பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. உற்பத்திக்கு பண்ணுறோம்னாக்க கொஞ்சக்காய் ரெடி பண்ணுறோம், நிறைய கிண்டும் போது இடைஞ்சல் இருக்கும், சின்ன சின்ன மெஷினரிஸ் இது மாதிரிலாம் நாங்கள் கேட்டு கொடுத்தோன்னாக்க இன்னும் எங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி அரசு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வருஷத்துக்கு வந்து 2000+2000+6000 கொடுத்துட்ருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு விவசாயம் முன்னுக்கு வரணுன்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க.
1: ஒரு ஊக்கம்
0: ஊக்கத்துக்கு தான் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செம்ப கொடுக்குற மாதிரி அமையும். அது அது மட்டும் இல்லை சார், செய்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஆராய்ச்சியில் இருக்காங்க அரசு. அடிப்படை உணவு தான், என்னதான் தங்க வள்ளின்னு வச்சிருந்தாலுமே பசின்னு வரும்போது உணர்வு வந்து அரசாங்கம் அதுக்கான தேடுதல் அதுக்கான விஞ்ஞானிகள் நிறைய தூண்டிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு நிச்சயமா அவங்களால ஒரு பலன் நிறைய இருக்கும்னு நம்புறேன் சார்.
1: இப்போ இந்த பாரம்பரிய நெல் விதைகளை பாதுகாக்கிறதுல உங்களுடைய பங்கு என்னவா இருக்கு சார்?
0: அது கொஞ்சம் போராட்டம் தான் சார். என்னன்னா வண்டு, எலி இதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறோம் சார். பட் அதுக்கான முயற்சி நான் பண்றோம். ஓரளவுக்கு வந்து ரூம்ல வைக்கிறோம், புகை போடுறோம், மிளகாய் வைக்கிறோம், வசம்பு வைக்கிறோம், இது மாதிரி வச்சுட்டு ஓரளவு நாங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதனை தேடுதல் இருந்துகிட்டு இருக்கு சார்.
1: படித்த இளைஞர்கள்லாம் சார் விவசாயம் பண்ணவும் வராங்க, இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க, இது போல் நம்ம பாரம்பரிய நெல் சாகுபடிக்கும் பண்ண முன் வராங்க. அவங்களாம் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? வேற வேலை கூட பார்க்கலாம் அவங்க.
0: நிச்சயமா சார், இன்னைக்கு படித்த இளைஞர்கள் மட்டும் இல்லை சார், வேலையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்க ரெண்டு விஷயமும் வராங்க சார். ஒன்று விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வம், ஏன்னா நீ நிறைய புரிந்துணர்வோடு இருக்காங்க இப்போ இளைஞர்கள்லாம். ஒன்று அடுத்தது ஐடி ஃபீல்டுகளும் ப்ரெஷரோட தான் வருவாங்க. அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பசுமைன்றது ஒன்று அவசியம் சார். அது இந்த ஃபார்ம் உள்ள வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயம் விரும்புகிறாங்க, மன அமைதியும் தேடுறாங்க. ரெண்டுக்கும் வந்து இந்த இயற்கை உழவுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் அமையும் சார்.
1: இப்போ இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அடுத்த நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: நிச்சயமா சார், இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏன் இந்த மதிப்பு கூட்டுறதுன்னு கூட இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு விவசாயத்தில் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணத்துக்கு பிறகு எங்கே அவன் சங்கடம் வருதுன்னா உற்பத்தி பண்ண நெல் எங்கே வைக்கிறேன்னு தெரியாது சார், என்ன பண்ண தெரியாது. இப்போ சாதாரணமாக உற்பத்தி பண்ணால் கொண்டு போய் கமிட்டியில் விற்றுட்டு போயிடலாம். ஆனால் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு நீங்கள் 1 கோடி வச்சுருந்தாலும் ஒரு சின்ன பெட்டி போதும், அதுக்காக ஒரு பவுன் வேணும், ஒரு சின்ன டப்பா போதும். ஆனால் ஒரு 1/4 ஏக்கரில் உற்பத்தி பண்ண நெல்லை வைக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவை. எலி, வண்டு, பூச்சிட்டதை காப்பாது பெரும்பாடு. ஸோ அதில் தான் அவன் ஜெயிச்சு எட்ட வரணும்னாக்க அதை மதிப்பு கூட்டி கொடுக்கணும் சார். விதை நெல்லாக கொடுக்கலாம், கஞ்சிமாவை கொடுக்கலாம், அரிசியாக கொடுக்கலாம், உப்மாவு ரவையாக கொடுக்கலாம், அவுலாக கொடுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள். இப்போ நான் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் அந்த சங்கடத்தை அனுபவிச்சேன். உற்பத்தி பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது தான் நான் எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலியமாகவும் என்னோடய ஆலோசகர் மூலியமாக அந்த வழி கிடச்சிது. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து விதைநெல்லாக கொடுக்க ஆரம்பித்தேன், அரிசியாக கொடுக்க ஆரம்பித்தேன், சூப் மிக்ஸாக கொடுக்க ஆரம்பித்தேன், இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, அவல், உப்மா ரவை, முறுக்கு மாவு, இப்படி பல விஷயங்களாக மதிப்பு கூட்டி எல்லா இடங்களுக்கும் பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார்.
1: மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு,
0: நல்ல வரவேற்பு இருக்குங்க சார்.
1: நெல்லில் என்ன மாதிரியெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் அதை சொல்லுங்களா?
0: அதுதான் சார், இப்போ அரிசி, அவல், கஞ்சி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு, உப்மா ரவை, முறுக்கு மாவு, இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ அடுத்த கட்டம் வந்து நிறைய இப்போ அரசுகிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா இதை வந்து இன்னும் நிறைய மதிப்பு கூட்ட ஐட்டங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது. அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம் சார். ஒரே ஐட்டம் இல்லாமல் பல ஐட்டமாக போனால் விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
1: இப்போ நீங்கள் என்னென்ன பொருட்களாக தயாரிக்கிறீங்க?
0: அதான் சார் இப்போ சொன்னீங்களா, அரிசி, அவல், இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, கஞ்சி மாவு, சூப் மிக்ஸு, முறுக்கு மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள் சார்.
1: உங்களோட உதவிக்கு வேற யாரா இருக்கிறாங்களா?
0: என்னோட மனைவி தான் சார். ஏன்னா இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க விவசாயத்தில் வயலில் உற்பத்தி பண்ணி கொண்டு வர வரைக்கும் நான், ஆனால் அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி கொண்டு போகிறது வரலாம் என்னோட மனைவி தான் சார். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்க இப்ப நீங்க வேலைக்கு வந்துட்டீங்கன்னா

0: போச்சு, அப்புறம் உங்கள் மனைவிக்கான பங்குகள் இல்லை. ஆனால் ஒரு விவசாயிக்கு மட்டும் ஒரு மனைவியோட ஒத்துழைப்பு இல்லைனா நிச்சயமாக ஒரு விவசாயியில் ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க, அந்த இடம் 40 மூட்டை இருக்கிறான், நீ இன்னும் 20 மூட்டை தான் இருக்கிறான்னு கேட்டு என்னை தடுத்தா என்னால் மீற முடியாது. ஸோ என்னோட மனைவியோட ஒத்துழைப்பு இருக்கிறத விட்டு தான் நான் இந்த இயற்கை ஜெயிச்சிருக்கேன்.
1: நீங்கள் கொஞ்சம் சோர்வாக கூட இருப்பீங்க, நிச்சயமாக சார் சொன்ன பிறகு கொஞ்சம் சிந்திப்பீங்க.
0: ஆமாம்,
1: அவங்க மூட்டை அதிகமாக தான் போகுது, அப்போ இன்னும் நம்ம கூடுதலாக நம்ம மகசூல்.
0: என்னோட மனைவி சார் செல்லமாக வளர்ந்த பொண்ணு தான், இந்த மதிப்பு கூட்டத்தில் இறங்கினதுக்கு போகிறோம், அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அவளுக்குன்னு சமுதாயத்தில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா இதுலையும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது, ஏங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் வந்தாங்க, அந்த சூப் கொடுத்தாங்க, நல்லா இருந்ததுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேரோடு நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்ன அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சியெல்லாம் நடத்துவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் கண்காட்சி வச்சுருக்கிறீங்களா?
0: ஒரு 5-6 விதமாக என்னோடய விற்பனை வாய்ப்பு உருவாகிட்டு சார். ஒன்று உங்களை மாதிரி வந்து ரேடியோ நிகழ்ச்சி, அடுத்து தொலைக்காட்சி, அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டால் நிறையா போடுறோம், அடுத்து அந்த வாரப்பத்திரிக்கை தினப்பத்திரிக்கை. இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் நடக்குது சார், என்னோடய பேட்டியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வயலுக்கு வராங்க சர்ப்ரைஸாக. திடீர்னு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன இடுபொருள் வச்சுருக்கோம் நேரடியாக பார்க்குறாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு போகிறது இல்லாமல் அவங்க அதோட சுவை உணர்ந்து அவங்க நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி இப்படி போனேன் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது சாட்சியோடு அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு.
1: இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் தரீங்களா சார்?
0: இப்போ பாரம்பரியத்தில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பண்ணலாம் சார், நான் சொன்ன எல்லாமே பண்ணலாம். ஆனால் மருத்துவ குணங்களும் சுவையும் மட்டும் மாறும். இப்போ கருப்பு கவுனி ஒரு மாதிரி சுவை இருக்கும், அடுத்து மாப்பிள்ள சம்பா ஒரு மாதிரி சுவை இருக்கும்,
1: அரிசி கேட்டுருவாரு.
0: ஆமாம் இருக்கும். அதே மாதிரி வந்து இழுப்பு பூ சம்பான்னு இருக்கும், ஒரு மாதிரி பச்சை கலர்ல அரிசி இருக்கும். இப்போ அந்த அரிசி நீங்கள் வெறும் அரிசியை வாயில் போட்டாலே வந்து கம்பு வேக வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கம்பு வேகும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி அந்த அரிசியை வாயில் போட்டுனா ஒரு நல்ல ஸ்மெல் வரும், வாயில் போட்டு மெல்லும்போது. மாதிரி அந்த அரிசியோட தரங்கள் ஒன்று ஒன்று வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த ஆயிரக்கணக்கான அரிசிகளை வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னாக்க அப்படி தான் சார் வச்சுருந்தாங்க. அது நிறம், சுவை, மருத்துவ குணம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுங்க சார்.
2: இதுவரை பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் தென்னையை தாக்கும் வண்டுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். காண்டாமிருக வண்டு. கோடை காலத்தில் தென்னை மரங்களில் காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். எருக்குழிகளிலும் கழிவு மட்டைகளிலும் இவ்வண்டின் இளம் நிலை புழு வளரும். ஆனால் வண்டு பருவத்தில் தென்னை மரங்களை தாக்கும். வண்டுகள் இளம் குருத்துகளை கடித்து உண்பதால் வி வடிவ அறிகுறிகள் மட்டைகளில் காணப்படும். கடித்த சக்கைகள் மட்டை இடுக்குகளில் காணலாம். கட்டுப்படுத்துதல். வேப்பங்கொட்டை தூள் 150 கிராம் மற்றும் குறுமணல் ஆகிய இரண்டையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து நடுக்குருத்தில் 3 மட்டைகளின் இடுக்குகளில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இட்டு சேதத்தை தடுக்கலாம். ஏக்கருக்கு 1 என்ற வீதத்தில் காண்டாமிருக வண்டின் இனக்கவர்ச்சி பொறி வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். மரம் ஒன்றிற்கு 3 அந்துருட்டை மருந்தை 3 மட்டைகளின் இடுக்குகளில் வைத்து வண்டின் சேதத்தை குறைக்கலாம். சிவப்பு கூன்வண்டு தாக்குதல். சிவப்பு கூன்வண்டு என்பது தென்னையின் மிக முக்கியமான எதிரியாகும். தென்னை மரங்கள், குறிப்பாக 15 வயதுக்குள்ளான மரங்களையே இக்கூன்வண்டுகளால் அதிகம் தாக்கப்படும். புழுக்களும் வண்டுகளும் தென்னையின் தண்டு பகுதியை தாக்கும். தென்னையின் கொண்டை பகுதியை தாக்கினால் மரம் இறந்துவிடும் அபாயம் உள்ளது. பெண் சிவப்பு கூன்வண்டு தென்னை மரத்தில் காயம்பட்ட இடங்களில் அல்லது மிருதுவான திசு பகுதிகளில் முட்டைகளை இடும். புழுக்கள் மிருதுவான திசு பகுதிகளை தின்று மரத்தின் பொந்து அமைத்து சக்கைகளை வெளியேற்றி கொண்டே சேதம் விளைவிக்கும். கூன்வண்டு தாக்கப்பட்ட மரங்களிலிருந்து பிசின் கலந்த அரக்கு நிற

0: திரவம் வடியும். துளைகளில் சேதப்படுத்தப்பட்ட சக்கைகள் அடைத்து கொண்டு இருக்கும். நடுக்குறுத்து காய்ந்து காணப்படும். துளைகளில் வண்டுகளின் கூட்டுப்புழுக்களின் கூடுகள் காணப்படும். இவ்வண்டுகளின் தாக்குதல் மிக முதிர்ந்த நிலையில் மரம் சாய்ந்துவிடும். கட்டுப்பாடு: ஏக்கருக்கு ஒன்றென்ற வீதத்தில் சிவப்பு கூண்வண்டின் இனக்கவர்ச்சி பொறியை வைத்து வண்டுகளை கவர்ந்தழிக்கலாம். கார்போசல்ஃபான் 15 மில்லி மருந்துடன் 15 மில்லி தண்ணீர் சேர்த்து வேர் மூலம் செலுத்தும் பொழுது சிவப்பு கூண்வண்டின் தாக்குதல் வெகுவாக குறைகிறது. கருந்தலை புழு சிவப்பு கூண்வண்டுக்கு அடுத்தபடியாக தென்னைக்கு பெருத்த சேதம் விளைவிப்பது சாம்பல் நிறமுடைய அந்துப்பூச்சியின் கருந்தலை புழுவாகும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் இலையின் அடிப்புற பச்சியத்தை வெகுவாக சுரண்டி சாப்பிட்டு விரைந்து வளர்ச்சியடையும் குணம் கொண்டவை. இதன் பெண் பூச்சி 100 முதல் 135 முட்டைகளை இடும் திறனுடையது. புழுக்கள் சாம்பல் நிறத்தோடு கூடிய கருப்பு நிற தலையுடன் காணப்படும். 45 நாட்களுக்கு பின் கூட்டுப்புழுவாக மாறி 10 முதல் 15 நாட்கள் இறக்கையுள்ள அந்துப்பூச்சிகளாக மாறி ஓலைகளில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதால் ஒரு பருவத்தில் 1000கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். கட்டுப்படுத்தும் முறைகள்: பனை மற்றும் அலங்கார பனை போன்றவை அருகில் இருந்தால் டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் அப்பயிர்களில் காணப்படும் பூச்சிகளை அழித்திட ஏற்பாடு செய்வதன் மூலம் பூச்சிகளை முழுமையாக அழித்திட முடியும். இப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட காய்ந்த ஓலைகளை வெட்டி எரித்துவிட வேண்டும். இதனால் முட்டைகளையும் கூட்டுப்புழுக்களையும் அழித்திடலாம். அசாடிராக்டின் 1% மருந்தை ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலைகளின் மேல் நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். வேர் மூலம் கட்டுப்படுத்துதல்: புதிய மற்றும் உயிருள்ள வேர்களை தேர்ந்தெடுத்து சரிவான கோலத்தில் கூர்மையாக வெட்டி கார்போசல்ஃபான் 15 மில்லியை 15 மில்லி தண்ணீருடன் கலந்து பூச்சிக்கொல்லி கரைசலில் வேரை செருகவும். வேர் ஊட்டத்திற்கு பிறகு அடுத்த அறுவடை 45 நாட்களுக்கு பிறகு செய்ய வேண்டும். பூச்சியின் பல வளர்ச்சி பருவங்களில் அவற்றை தாக்கி அழிக்கும் புழு மற்றும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகளை மரத்தில் விட்டு அழித்துவிட முடியும். இவ்வாறு தென்னையில் ஏற்படும் வண்டு தாக்குதலை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: நினைவூற்றுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
7: எழுதிய அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 0 5 0 0

0: 6 ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவில்.

கேட்டது பார்த்தேன் ரசித்தேன் படப்பாடல், ஒலித்தது உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு, புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 ஆம் ஆண்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்படவுள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒரு முறை நிதியுதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேரம் 8:13 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் தொடர்வது

குழுவினர் சேர கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் கேட்டது ஸ்டார் படப்பாடல். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம், மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் பாகூர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மின்துறை அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி குருவிநத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய நலக்கூடத்தில் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேரம் 8:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

கேட்டது ஜீன்ஸ் படப்பாடல். நேரம் 8:42:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மறு ஆய்வு செய்தார். பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் கருத்துக்களை தாங்கள் பரிமாறிக்கொண்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பசுமை மின்சார விநியோகத்திற்கான மூன்றாம் கட்ட GEC திட்டப்பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். ராபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டு இருப்பதால் நாடெங்கிலும் கோடிக்கணக்கிலான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தொகுதி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதிலும் உள்ள கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வாக்குப்பதிவு நாளான அக்டோபர் 6 இவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என தொழிலாளர் துறை உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விவரங்கள் மற்றும் நிதி உதவிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ள ஏதுவாக புதுச்சேரி மின்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு முகாம் குருவினத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய கூடத்தில் நாளை நடைபெறவுள்ளது. மாஹியில் புகழ்பெற்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர் CH கங்காதரன் நினைவு நாள் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியின் மலையாளத்துறை மற்றும் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மாஹி பகுதியைச் சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் M. முகுந்தன் உள்ளிட்டோர் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 406 எனும் வெற்றி இலக்கை நோக்கி 2வதாக ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 26.2 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

கேஜே யேசுதாஸ் குரலில் கேட்டது மன்மதன் இலைப்பட பாடல். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம், மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் பாகூர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மின்துறை அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி குருவிநத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய நலக்கூடத்தில் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நேரம் 9:38:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

கேட்ட பாடலின் படம் பாமா ருக்மணி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 ஆண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் மாதம் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 9:49:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே

தானே தெரியும் என்னை கண்ணால் பாரு புரியும் அழகி உனக்கு கோபம் எதற்கு ஆட்டை

அழகி உனக்கு கோபம் எதற்கு ஆசை அதிகம் நெஞ்சி இருக்கு.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் கேட்டது ராணுவ வீரன் படப்பாடல். சங்கீத வானில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது மீண்டும் கோகிலா படப்பாடல்.

இதுவரை வந்தது சங்கீத வானிலே. நேர்களே, சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கூடுதல் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டின் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டு நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதி உதவியாக 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் பாகூர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மின்துறை அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் புதுச்சேரி குருவினத்தம் ராஜீவ்காந்தி சமுதாய நலக்கூடத்தில் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்த் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் வளமான மண் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குறையினர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்று

இருக்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்று நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8 மணிக்கு சிவாஜி கணேசன் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 உலக காஃபி தினத்தை ஒட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை. 8:45 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். சாய் நிவேதன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு சிம்ம குரலோன் சிவாஜி கணேசன். நெறிப்படுத்துவோர் அனிதா அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம். கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்து சித்திரம். பகுதி 2 அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. தர்மபுரம் பி சுவாமிநாதன் முரளின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதினா பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினா தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானியல் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரர் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு தம்பிக்கு எந்த ஊர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் ராஜசேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. தம்பி என்ற தலைப்பில் தொடங்கும் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6 மணி முதல் 6:10 மணி வரையிலும். பின்னர் 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும். அதன் பின் 8:35 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளுவர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமல் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்தி ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு கால பொது சேவையை நிறைவு செய்வதை ஒட்டி 30 நாட்கள் கொண்ட சிறப்பு தொடரின் வானொலி தொகுப்பு. 9:15 ஸ்போட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் விட்டக்கதை தொட்டக்கதை நாடகம். எழுதியவர் அகஸ்டோ. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் இல்லிசை. துளிக்கேலா துட் அவர்களின் லைட் நொசுரல் கீதி கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா. அதனைத் தொடர்ந்து 10:30 வந்தனா குமாரி அவர்களின் போஜ்புரி நாட்டுப்புற இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி பாட்னா. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவு கூற கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.